0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:11. நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது முதல் பிள்ளை என தொடங்கும் பாடல், சீர்காழி கோவிந்தன் குரலில்.

அனாதி நவரோஜி பாடியுள்ள அனாதி தேவன் சிஸ்டர் சாரா நவரோஜி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல் வழியாக இறைவனை வழிபட்டும் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்கு அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டம் தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டு

0: உள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின்

0: இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கனடா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவிக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9 புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்கூடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதியளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும், இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக

0: கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கிலீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசகஹ திவ்யானந்த ஜா. அத வார்த்தாஹ. பிரதானமந்திரி நரேந்திர மோடி த்ரிதிவசிய செஷெல்ஸ் யாத்ரார்த்தம் அத்ய பிரதஹ பிரதிஷ்டதே. செஷெல்ஸ் தேசிய ஸ்வர்ண ஜெயந்தி ராஷ்ட்ரிய திவச சமாரோஹி சக விசிஷ்டாதிதி ரூபேண உபஸ்திதஹ பவிஷ்யதி. பஞ்சதசோத்தர த்விசஹஸ்ர தம வர்ஷாத் அனந்தரம் இயம் தஸ்ய பிரதமா செஷெல்ஸ் தேசிய யாத்ரா பவிஷ்யதி. விதேஷ மந்த்ராலயேன சூசிதம் யத் பாரதீய சஷஸ்த்ர சேனாயாஹ ஏகம் தலம் பாரதீய நௌசேனாயாஹ நௌபோத யுகலம் ச அஸ்மின் உத்சவே சகபாகம் கரிஷ்யந்தி. யாத்ரா காலே பிரதானமந்திரி த்விபக்ஷீய சஹயோகஸ்ய சர்வேஷாம் பக்ஷாணாம் சமீக்ஷாம் கர்த்தும் பரஸ்பர ஹிதஸ்ய க்ஷேத்ரியேஷு அந்தாராஷ்ட்ரியேஷு ச விஷயேஷு சவிஸ்தர விசாரணார்த்தம் செஷெல்ஸ் தேசஸ்ய ராஷ்ட்ரபதினா டாக்டர் பேட்ரிக் ஹர்மினி இத்தனேன சக சம்வாதம் கரிஷ்யதி. केन्द्रीय गृहमंत्री अमित शाह अद्य गुजराते भारत टैक्सीति सहकारिता धृत भाटक यान सेवायाः शुभारंभं करिष्यति. सहकारिता क्षेत्रस्य वरिष्ठाधिकारिणः विभिन्नानां संस्थानानां प्रतिनिधयः भारत टैक्सी संबद्धाः 4,000+ सारथीति चालकाः च अस्मिन् कार्यक्रमे सहभागं करिष्यन्ति. ஆதோ அஹமதாபாத் சூரத் வடோதரேத்யாதிஷு குஜராத்தஸ்ய 14 ஜனபதேஷு அஸ்யாஹ சேவாயாஹ ஆரம்பஹ பவிஷ்யதி. ஆகாமி மாச பர்யந்தம் ராஜ்யே சர்வத்ர சேவா விஸ்தாரஸ்ய யோஜனா அஸ்தி. கிரஹமந்திரி அமித் ஷாஹ கதவாசரே மாதக திரவியாணி விருத்ய சம்யுக்த சங்கர்ஷாய ஆஹூதவான். சக அவதத் யத் மாதக திரவியாணாம் பிரகோபஹ ராஷ்ட்ரிய சுரக்ஷாயே சாமாஜிக ஸ்திரதாயே ஆர்த்திக ஹிதாய யூனாம் தேசஸ்ய ச பவிஷ்யாய பயம் ஜனயதி. சக ஆத்யாத்மிக நேத்ரீன் யூனஹ மாத்ரிசக்திம் ச அஸ்ய சங்கர்ஷஸ்ய க்ருதே ஏகஸ்மின் மஞ்சே ஆகத்ய கார்யம் கர்த்தும் ஆக்ரஹீதவான். ஸ்ரீ ஷாஹ நவதில்லியாம் மாதக திரவிய விஷயக சங்யோஜன கேந்திரஸ்ய தசம சீர்ஷஸ்தரிய சபாம் சம்போதயன் ஏவம் அப்யபாஷத.
2: மாதக் பதார்த்தோ கி சமஸ்யா கேவல் கானூன் வியவஸ்தா ஔர் சார்வஜனிக் ஸ்வாஸ்த்ய கா முத்தா நஹீ ஹை. நார்கோ டெரரிசம் இக்கோ சிஸ்டம் பி பன் சுகி ஹை. தோ ஹமாரி தேஸ் கி ஆந்த்ரிக் சுரக்ஷா கே லியே ஹமாரே தேஸ் கே அர்த்ததந்திர கி சுரக்ஷா கே லியே ஔர் ஹமாரே தேஸ் கி யுவா பீடி கே பவிஷ்ய கே லியே யே ஹமாரே லியே பஹுத் ஜரூரி ஹை கி ஹம் இஸ் பர் சம்பூர்ண விஜய் ப்ராப்த் கரே.
1: உத்தர பிரதேச ஆரக்ஷிபலினா ஸ்ரீ ராம ஜன்மபூமி தீர்த்த க்ஷேத்ர ந்யாசஸ்ய தானராசி வஞ்சனா பிரகரணே பிரதம சூச்சனா பிரதிவேதனாதாரேண 8 ஜனாஹ நிகடிதாஹ. இதம் தாவத் பிராதமிகம் பிரதிவேதனம் முக்கியமந்திரிணா யோகினா ஆதித்யநாதஸ்ய நிர்தேசேன விசேஷ நிரீக்ஷண தலஸ்ய அனுசன்சானந்தரம் பஞ்சீகிருதம் ஆசீத். இதம் பிரகரணம் ஸ்ரீ ராம ஜன்மபூமி தீர்த்த க்ஷேத்ர நியாசேன பிராப்தானாம் உபஹாராணாம் தானானாம் ச வஞ்சனா சம்பத்தாரோபாணாம் பிரகாசனானந்தரம் சம்முகம் ஆகதம். நியாசஸ்ய அனுரோதேன முக்கியமந்திரிணா யோகினா ஆதித்யநாத்தின ஏகஸ்ய விசிஷ்ட நிரீக்ஷணதலஸ்ய சங்கடனாய ஆதேஷ பிரதத்தஹ. பாரதீயர்த்து விஜ்ஞான விபாகேன அனுமிதம் யத் சோமவாசரம் யாவத் தில்லி பஞ்சாப் ஹரியானா சண்டிகட பூர்வீயோத்தர பிரதேஷ ராஜஸ்தான மத்திய பிரதேஷ மகாராஷ்டிரோத்தராகண்டேஷு லக்ஷத்வீபஸ்ய கதிபய க்ஷேத்ரேஷு ச தடுத்பாதஸ்ய சம்பாவனா அஸ்தி. கோலகாதா துர்க்கடனாயாம்

0: आहतानां संख्या एधित्वा षोडश संजाता अस्ति। तत्र व्रणितानां उपचारः SSKM चिकित्सालये प्रवर्तते इति वार्ताः।
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்களே, 100.1 FM கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிவோம்.

0: இன்று காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம் கேட்கலாம், 9:00 அரங்கிசையில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலினிசை இடம்பெறும். சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோக அபியாசம், தொடர்ந்து ரசகுளி குழு இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து திரைகானம் கேட்கலாம். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 தஞ்சாவூர் ஜெயந்தி ஜானகிராமன் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஐயப்பன் சரித்திரம் இசைப்பேருரை இடம்பெற கேட்கலாம். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மலை 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம் கேட்கலாம், 7:50 செய்தி கதம்பம் இடம்பெறும். இரவு 8:10 பழமைக்கு பல்லாண்டு நாடகம், எழுதியவர் எஸ் ஆர் ஜி சுந்தரம் அவர்கள், நடிப்பு கே நேதாஜி, எஸ் நம்பிராஜன், எஸ் ராமகிருஷ்ணன், ஆர் என் பாலதாசன், சுகணேஸ்வரன், டி சாந்தி, எஸ் தமிழரசி ஆகியோர், அமைப்பு சங்கர்ஜி. 8:40 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் சயின்ஸ் மேகசின், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், இரவு 11:10 திரைகானம் கேட்கலாம். நேர்களது வரை 100.1 FM கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.
2: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம்

0: భూకంపం వచ్చిన ప్రాంతాల్లో మన దేశం ఆపరేషన్ అమిస్టెట్ ప్రారంభించింది. భారత్ ఐర్లాండ్ జట్ల మధ్య T20 సిరీస్ మొదటి మ్యాచ్లో ఐర్లాండ్ 34 పరుగుల తేడాతో విజయం సాధించింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டீலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்புடன் கருதுவதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு அபிலாடோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நனவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறுக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய

0: மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்முஸ் நீரிழப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17ஆம் தேதி கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகுயிரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதிக்கு அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும் சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளாா்.

0: இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டல் இனிய திரை இசை பாடல் சாய் அபியங்கர் ஜனிதா காந்தி குரல்களில் ஒலிக்கிறது டியூட் திரைப்படத்திலிருந்து.

0: திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு. ஜல்லியஞ்சல்
1: சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 FM கோல்டில் நேர்களினை கேட்கலாம் திரைகானம். திரைகானம் கேட்டு ரசிக்கும் முன்
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
3: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து இடம்பெறுகிறது தொடரி திரைப்படத்தில் ஹரிச்சரன் ஜெயா கோஷல் பாடியிருக்கும் பாடல்.
1: போன உசுறு வந்துருச்சு உன்னை தே

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும்

மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

நேரம் 8:45 நேர்கள் இணைந்திருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. ஒழித்து கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் சேதுபதி திரைப்படத்தில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி சித்ரா பாடியிருக்கும் பாடலை.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். வல்லப நாயகசிய பேகட ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜானகி ரமணா தியாகராஜர் கீர்த்தனை, சுத்த சீமந்தி நீராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து தருணியான் எந்த செய்வு, சுவாதி திருநாள் கிருதி, ராகம் த்விஜயவந்தி, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 FM கோல்டில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது அண்ணாமலை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேர்களே, 100.1 FM கோல்டல் அடுத்து இடம்பெறுகிறது SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல், செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 10:43. நேர்களை நின்றிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம் சத்ரியன் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி யுவன் சங்கர் ராஜா குழுவினர் பாடியிருக்கும் பாடல்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

நேர்கள் விரும்பி கேட்கும் சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த இடம்பெறுகிறது பாறை திரைப்படத்தில் உதித் நாராயணன் பாடியிருக்கும் பாடல்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது. அட்டக்கட்டி திரைப்படத்தில் கனபாலா பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நீங்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது திரைகானம். கில்லி திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது உதித் நாராயணன், சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.
2: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும்

திரைக்கானத்திற்கு நிறைவாக ஒலிக்கிறது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் ஹரிஷ் ராகவேந்தர் பாடியிருக்கும் பாடல்.

0: கல் சாப்பாட்டுதோ சப்பபடி போயாமுரா பிரதர்.
1: ஹா, என்ன கஷ்டாலுரா நா தம்பி.
0: பயப்படக்குரா புத்தா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:01 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. குரள முதம் கேட்கலாம்.

ஒருவனை தெரிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டிருந்தாலோ அல்லது தெரியாமல் அவனை பிரிந்திருந்தாலோ அவனால் தீமை வரும் காலத்தில் அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். குறள் எண் 876 அதிகாரம் பகை திறம்.

0: ஒருவனை தெரிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டிருந்தாலோ அல்லது தெரியாமல் அவனை பிரிந்திருந்தாலோ அவனால் தீமை வரும் காலத்தில் அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். குறள் எண் 876 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்களே, 100.1 FM கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிவோம். இந்நிகழ்ச்சி நிலனை தொடர்ந்து திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 தஞ்சாவூர் ஜெயந்தி ஜானகிராமன் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஐயப்பன் சரித்திரம் இசைப்பேருரை கேட்கலாம். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்.

0: 4:25 ரோஸ் க சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5:00 அரங்கிசையில் வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைக்கானம் கேட்டு ரசிக்கலாம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 பழமைக்கு பல்லாண்டு நாடகம் இடம்பெறும், எழுதியவர் SRG சுந்தரம் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் கே நேதாஜி, எஸ் நம்பிராஜன், எஸ் ராமகிருஷ்ணன், ஆர் என் பாலதாசன், சுகவனேஸ்வரன், டி சாந்தி, எஸ் தமிழரசி ஆகியோர். அமைப்பு சங்கர்ஜி. 8:40 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம், 9:15 ஸ்பாட் லைட், 9:30 நேஷனல் சயின்ஸ் மேகசின், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை 100.1 FM கோல்டலினி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரலில்
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.

நேர்களை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். துவக்கமாக ஒலிக்கிறது அன்னை திரைப்படத்தில் பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே பட்டி ஜாதி நீங்க

0: அழகசமா தாதிங்க
1: எங்க பாடுங்க
2: பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் அடுத்து புதிய பறவை திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள்

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976 உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பொய்சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
1: கொஞ்ச நேரத்துக்கு நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 ஆச்சு, 2 ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
2: கோர்ட்டுக்கு வந்தால் கேசுகளிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 செல்ஃப் அடிச்சு தகராறு பண்றா, அவங்களை விலக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்.
0: திரையுலகில் நடிகர், இயக்குநர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989 MGR மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும், இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிற்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாக்

0: இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: எஃப்எம் கோல்டில் மெல்லிசை கேட்கலாம். ஏ மோகன் இயற்றிய பாடலிசு இசை அமைத்துள்ளவர் எல் கிருஷ்ணன். பாடலை பாடியவர்கள் வி வசந்தா, ஸ்ரீதேவி.

அடுத்த ஒலிக்கும் சுப்பிரமணியம் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர்கள் டி என் கிருஷ்ணச்சந்தர், லதா ராஜ். பாடலுக்கு இசை எல் சுப்பிரமணியம்.

ஸ்ரீயப்பதியாகவும் அவாப்த சமஸ்த காமனாகவும் விளங்குபடியான பகவான் ஸ்ரீயப்பதியான பரமாத்மா லோக க்ஷேமார்த்தமாகத்தானே ரசாவதாரங்கள் பண்ணினாள். பகவானுடைய கீதா வாக்கியம் என்னவென்றால், யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ருஜாம்யகம். எந்த எந்த காலகட்டத்திலே லோகத்திலே தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கி நிற்கிறதோ அந்த காலத்திலே நான் லோகத்தில் அவதாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவேன்னு சொன்னாள். இதையெல்லாம் மக்கள் நம்பாத வண்ணம் இருந்தார்களே, ஆனால் அதற்கும் மேலாக தன்னுடைய அடியார்களை ஆழ்வார்களாக அவதாரம் பண்ண சொல்லி அதன் மூலம் லோகத்திலே பக்தி மார்க்கத்தை உண்டு பண்ணினாள். நமக்குள்ளே எந்த விதமான பேதம் சைவ வைஷ்ணவ பேதம் இருக்கக்கூடாது. சிவாத் பரத்தரம் நாஸ்தி. என்ன அர்த்தம் என்றால், எவன் சிவனை பூஜித்து விஷ்ணுவை துவேஷிக்கின்றார்களோ அல்லது விஷ்ணுவை பூஜித்து சிவனை துவேஷிக்கின்றார்களோ அவர்களுக்கு ரௌரவாதி நரகம் கிட்டுங்கிறது சாஸ்திரம். அதனால இரண்டு பெருமானும் ஒன்று. அதற்காகத்தான் திருப்பாவை திருவம்பாவை இவை இரண்டையும் ஒன்றாக இணைத்து காண்பித்தாள். அதற்கும் ஒரு திருஷ்டாந்தமாகத்தானே ஒரு படி மேலாக சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம், அதே திசையிலே எதிர்புறத்திலே கோவிந்தராஜர் பன்னகசயனம். இதெல்லாம் எந்த விதமான பேதமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பல பல திருஷ்டாந்தங்கள் மார்க்கங்கள். அதற்கும் ஒருபடி மேலாக பகவான் அந்த பேதத்தை போக்குவதற்காக ஹரிக்கும் அரணுக்கும் மைந்தனாக பிறந்து புத்திரனாக அவதாரம் பண்ணி ஹரிகர சுதன் தர்மசாஸ்தா ஐயப்பன் என்ற பெயரோடு இருந்து தன்னை அண்டிய அடியார்களை எல்லாம் தான் சபரிமலையிலே கோவில் கொண்டுள்ளேன், கலியுக வரதனாகத்தானே காட்சி அளிக்கின்றேன் என்று சொல்லி எந்த அடியார்கள் தன்னை ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து அந்த சபரிமலையிலே மகரஜோதி தரிசனத்திலே வந்து தன்னை தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சர்வாபிஷ்டங்களையும் கொடுத்து அனுகிரக வரதனாகத்தானே வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட பரம பவித்திரமான சரித்திரம் சபரிமலை சாஸ்தா ஐயப்பனுடைய சரித்திரம். இந்த ஐயப்பனுடைய சரித்திரத்தை சனகாதி மகாத்மாக்களுக்கெல்லாம் சூத புராணிகர் என்று சொல்லக்கூடிய மகாத்மா பிரம்மாண்ட புராணத்திலே அந்த ஐயப்பனுடைய அவதாரத்தை அந்த சரித்திரத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டு வராளாம். ரம்பன் கரம்பன் என்று சொல்லக்கூடிய அசுர சகோதரர்கள் ரெண்டு பேர், அவா ரெண்டு பேரும் இடைபிரிக்க முடியாத சகோதரர்கள், நகமும் சதையும் போல பூவும் மனமும் போல இருளும் ஒளியும் போல வாழ்ந்து வருகின்றார்கள். இவா ரெண்டு பேருக்கும் புத்திரமாக்கியம் கிடையாது. தம்பியாகிய கரம்பனுக்கு மட்டும் ஒரு பெண் இருக்கின்றாள். அந்த பெண்ணுடைய பெயர் என்ன என்றால் கரம்ப போத்ரே நம மகிஷமுகி. மகிஷமுகின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர். இவா ரெண்டு பேரும் புத்திரமாகியத்தை பெற வேண்டி பிரம்மாவை குறிச்சு கடுமையா தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். மூத்த சகோதரன் ரம்பனுடைய தபஸ் எப்படி இருக்குன்னா, நல்ல சித்திர மாசத்து வெயில், சூரிய பகவான் சுட்டு இருக்கின்றாள், அஞ்சு பக்கங்களும் பஞ்சாக்னி, அந்த பஞ்சாக்னியை மூட்டி விட்டு கொழுந்து விட்டு எறும்படியான அந்த அக்னிக்கு நடுப்புற நின்று தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய தபஸ் அகோரமா இருக்கு. தம்பியாகிய கரம்பனுடைய தபஸ் எப்படி இருக்குன்னா, நன்ன மார்கழி மாசத்து குளிர், அப்படி ஜலத்துல கைய வச்சோம்னா கிடுகிடுகிடுகிடுன்னு குளிர் நடுங்கிறது. அந்த மாதிரி ஒரு குளிர்காலத்துல கழுத்தளவு தடாகத்துல நின்று அப்படி பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்காள். இவா ரெண்டு பேருடைய தபசும் உச்சகட்டத்தை அடைஞ்சுடுத்து. அப்ப யாருக்கு முதல் கவலைன்னு கேட்டா கற்பக

பரிபாலனம் பண்ணக்கூடிய தேவராஜனுக்கு. ஏன்னா யாருடைய தபஸ் உச்சகட்ட மாறுதோ அவளுக்கு இந்திர பதவி கிடைக்கும்னு ஒரு சாஸ்திரம். எங்க தன்னுடைய பதவி போயிட போறதோன்னு சொல்லிட்டு பயந்துண்டு அவளுடைய தபஸை கலைக்கலாம்னு அந்த ரம்மனுடைய கிட்டக்க வரான். கிட்டக்கையே நெருங்க முடியல. ஏன்னா ஆக்லாம் ஜுவலந்தின்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள் எல்லாம். அந்த மாதிரி அந்த யாகாக்னி சால அந்த கொழுந்து விட்டு எரியும்படியான அக்னிக்கு முன்னாடி நெருங்கவே முடியல. சுட்டு பொசுக்கிறது ஒன்னும் பண்ண முடியல. நேர தம்பி கரம்பன் கிட்ட வந்துட்டார். அந்த இடத்துல வந்த உடனே தன்னை ஒரு முதலையாக ஆக்கி கொண்டு ஜலத்துக்குள்ள பிரவேசமானான். கரம்பனுக்கும் தேவராஜனுக்கும் சொல்ல முடியாத யுத்தம். கரம்பனை கொன்று குவித்தான். தன்னுடைய தம்பி கரம்பன் போன பிறகு இந்த லோகத்துல வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டு, தம்பி கரம்ப, நீயும் நானும் எப்படி இருந்தோம், இருளும் ஒளியும் போல, நகமும் சதையும் போல, பூவும் மனமும் போல இருந்தோமே, இப்படி நீ போன பிறகு எனக்கு எதற்கடா இந்த லோகத்துல வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அந்த கொழுந்து விட்டு எடியும்படியான அக்னியில பிரவேசமாக போனான். அப்ப அக்னி பகவான் அவரை தடுத்து நிறுத்தினான். ரம்பாவனுடைய தபசிற்கு மெச்சினேன், உனக்கு வேண்டிய வரத்தை கேள்னு சொன்னாள். அப்ப ரம்பன் என்ன வரத்தை கேட்டான், சுவாமி அக்னி தேவனே, இந்த லோகத்திலே 14 புவனத்தையும் அடக்கி ஆளும்படியான ஒரு பராக்கிரமசாலியான ஒரு பரம வீர புருஷன் எனக்கு புத்திரனா குழந்தையா பிறக்கணும்னு சொன்னான். உடனே கொடுத்தேன்னு சொன்னாள். கடைசியா ஒரு வாக்கியம் சொன்னார். என்னன்னு கேட்டா, நீ தபச்சாலையை விட்டு வெளியில போகும்பொழுது எந்த ஒரு பெண் ஜீவராசி உன் கண்ணில் தென்படுறதோ அந்த பெண் ஜீவராசியோடு நீ சல்லாபமா இருந்தா உனக்கு பரம பராக்கிரமசாலியான 14 புவனத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு புத்திரன் பிறப்பான்னு சொன்னாள். தவபலத்தை வாங்கி கொண்டான், வரத்தை வாங்கி கொண்டான், தவச்சாலையை விட்டு வெளியில வந்தான். இவன் கண்ணில அங்க யார் பட்டான்னு கேட்டா, அழகான ஒரு பெருத்த சரீரத்தோடு கூடிய பிரம்மாண்டமான ஒரு மகிஷம் எருமை. இவன் கொடுத்து வைத்தது அந்த எருமைதான் சொல்லிட்டு அந்த எருமையை அழைச்சிட்டு நேர பாதாள லோகத்துக்கு வந்துட்டான். பாதாள லோகத்துல அந்த பெண் எருமையோடு சல்லாபமா இருந்தான். பாதாள லோகத்துல ஏற்கனவே இருந்த ஒரு ஆண் எருமை இந்த ரம்பன் அழைச்சிட்டு வந்த பெண் எருமையை உற்று நோக்கித்து, ரெண்டு பேருக்கும் கடுமையான யுத்தம். தொன்று தொற்று வழக்க காலமா யுத்தம் எதனால வருதுன்னு கேட்டா ஸ்திரீமார்களாலதான். அதனால இந்த பெண் எருமையை உற்று நோக்கின உடனே ஒரு பெரிய பயங்கரமான ரெண்டு பேருக்கும் யுத்தம். இந்த பாதாள லோகத்து ஆண் எருமை என்ன பண்ணிட்டு ரம்பனை கொன்று விட்டது. மகா உத்தமி இந்த பெண் எருமை அந்த என்ன பண்ணிட்டு, தன்னுடைய பர்த்தா போன பிறகு இந்த லோகத்திலே நமக்கு வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டு அக்னியை மூட்டினாள். அந்த அக்னியில பிரவேசமாக போச்சு. அக்னியில பிரவேசமான உடனேயே அக்னி பகவானுடைய பூர்ண வரபலம் பழுதாகவில்லை. அந்த பெண் எருமையினுடைய சரீரத்திலேருந்து பிரம்மாண்டமான ஒரு உருவம் தோன்றிட்டு, அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, கழுத்து வரைக்கும் எருமை முகம், அதற்கு கீழே மனுஷ சரீரத்தோடு அவதாரமாச்சு. அந்த உருவம் தான் யாருன்னு கேட்டா, 14 புவனத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு பரம பராக்கிரமசாலியான வீர புருஷன். இந்த மகிஷாசுரன் லோகத்துல பிறந்துட்டான்னு சொன்ன உடனேயே தேவர்கள்லாம் நடுங்கற, பாவம் என்ன நடக்க போறதோ, மகாபாபி துஷ்டன் லோகத்துல அவதாரம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு. இந்த நேரம் அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடத்திலே அந்த மந்திரோபதேசத்தை பெற்றுக் கொண்டான். மந்திரோபதேசம் ஆன உடனேயே நேர பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ண வந்துட்டான். எதுக்குன்னு கேட்டா, சாகாத வரத்தை வேண்டுவதற்காக. இந்த லோகத்துல அசுர கூட்டங்கள்லாம் எப்போதும் இப்படித்தான், அவ லோகத்துல சிரஞ்சீவியா சௌக்கியமா இந்த லோகத்தை விட்டே போக கூடாது, சாஸ்வத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கேட்பான். பிரம்மா அவனுக்கு முன்னாடி தோன்றினார். மகிஷா, உனக்கு வேண்டிய வரத்தை கேளுன்னு சொன்னாள். மகிஷாசுரன் என்ன வரத்தை கேட்டான், சுவாமி, இந்த லோகத்துல அலையாலும் அலையாலும் நீராலும் நெருப்பாலும் 84 லட்சம் ஜீவராசிகளாலும் இப்படி எந்த விதமான ஜீவராசிகளாலும் எனக்கு மரணம் என்பதே வரக்கூடாதுன்னு ஒரு வரத்தை கேட்டான். இப்ப பிரம்மா சொன்னாள், அப்பா மகிஷா, லோகத்துல என்னால படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு இந்த லோகத்தை விட்டு அழிஞ்சுதான் ஆகணும். சாஸ்வதமா யாரும் இங்க இருக்கக்கூடாது, அதுதான் நியமனம், நியதி. அதனால கொஞ்சம் வரத்தை யோஜனை பண்ணி கேளுந்தாள். உடனே என்ன வரம் கேட்டான், சுவாமி, நீங்கள் சொல்லலேங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொல்றேன். கேவலம் ஒரு பெண், பெண்ணை துச்சமாக ஒதுக்கினார். ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும்னு நினைச்சான். இந்த பெண்ணால வேண்டுமென்றால் எனக்கு மரணம் என்பது வந்தால் வரட்டும்னு சொன்னான். கொடுத்தேன்னு சொன்னான். பூர்ண வரபலத்தை பெற்றுக்கொண்டு நேர எங்க வந்தான்னா, தேவரோகம் கற்பக நாட்டை பரிபாலனம் பண்ணக்கூடிய தேவராஜனை பிடிச்சு கரகரன்னு பிடிச்சு கீழே தள்ளினான். தேவ சிம்மாசனத்திலேந்து தான் ஏறி உட்கார்ந்துட்டான். தேவர்களை எல்லாம் சின்ன பின்ன படுத்துகிறான். படாத பாடு சொல்ல முடியாத கட்டத்தை அனுபவிக்கிறார். அக்னி பகவானுக்கு என்ன வேலைன்னா சபையில் உத்தியோகம். ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை அக்னி பகவான் சமையல் உத்தியோகம் பார்க்கிறார். வாயு பகவானுக்கு ஜில ஜிலனு தென்றல் காற்று வீசணும், ஏதாவது புயல் அடிச்சது, சுனாமி வந்தது, ஏதாவது பேர் இழப்பு வந்ததுன்னு சொன்னா உன்னை சிறச்சேதம் பண்ணிடுவேன்னு சொன்னான். இப்படி எல்லாரையும் படாத பாடு படுத்துறாரு. தேவர்கள்லாம் நேர அத்தனை பேரும் ஒன்று கூடி தேவராஜன் தலைமையில மும்மூர்த்திகள் கிட்ட வந்துட்டான். மும்மூர்த்திகளை பார்த்து சொன்னாலாம், சுவாமி, நாங்கள்லாம் மகிஷாசுரனால் சொல்ல முடியாத கட்டத்தை அனுபவிக்கிறோம். சுவாமி, எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடாதா, எங்க கஷ்டத்தை போக்க கூடாதான்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்றாளாம்.

இப்படி மும்மூர்த்திகளை தியானம் பண்ணினால் தேவர்கள் எல்லாம், தேவர்களே கவலைப்படாதீங்க, உங்கள் கட்டத்திற்கு நாங்கள் ஒண்ணுமே வழி பண்ண முடியாது. ஏன்னா மகிஷாசுரன் பிரம்மாவனுடைய பூர்ண வரபலத்தால இருக்கான். கேவலம் ஒரு பெண்ணால் வேண்டுமென்றால் எனக்கு மரணம் உண்டாகட்டும்னு ஒரு வரத்தை கேட்டிருக்கான். நாமெல்லாம் நேர பராம்பிகையான பராசக்தி, மகிஷாசுர மர்த்தனி ஆதி பராசக்தி லோக ஸ்வரூபி, அவகிட்ட போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம்னு சொன்னாள். எல்லாரும் மும்மூர்த்திகள் அழைச்சிட்டு நேர அந்த பராம்பிகையான ஜெகன் மாதா, லோகத்திற்கே மாதா, அந்த மாதா கிட்ட வந்து எல்லாரும் முறையிடுகின்றார்களாம். மாதாயே பராசக்தி, நீங்கள் லோகத்துல மகிஷாசுர மர்த்தனியாக அவதாரம் பண்ணி எங்களை எல்லாம் காத்து ரட்சிக்க வேண்டும், மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணனும் சொல்லிட்டு எல்லாரும் பராம்பிகையான பராசக்தி ஜெகன் மாதாவ தியானம் பண்ணினாளாம். உடனே லோகஸ்வரூபியா இருக்கும்படியான அந்த ஜெகன் மாதா என்ன வார்த்தை சொன்னாள், தேவர்களே மும்மூர்த்திகளே கவலைப்படாதீர்கள், மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி லோகத்திற்கு க்ஷேமத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாள். அடுத்த நிமிஷம் அப்படி பயங்கரமான ஒரு அவதாரம், ஒரு சிங்க பற்கள் மகிஷாசுர மர்த்தனியாக அந்த சிம்ம வாகனத்தில் ஏறி உட்கார்ந்துட்டா. 18 கரங்களிலும் 18 விதமான ஆயுதங்கள், தலைவிரி கோலமாகத்தானே ஒரு வீர கர்ஜன பண்ணிட்டு நேர மகிஷாசுரன் இருக்கும்படியான அந்த கற்பக நாட்டுக்கு வந்துட்டா. கற்பக சோலையிலே 14 புவனங்களும் நடுங்கிறது. பயங்கரமான ஒரு சிரிப்பொலி, இந்த சிரிப்பு சப்தத்தை கேட்டான் மகிஷாசுரன். தூதுவர்களை எல்லாம் கூப்பிட்டான். தூதர்களே, என் ஆட்சியிலே கேவலம் ஒரு பெண் இப்படி 14 புவனங்களும் நடுங்கபடியாக அகோர சிரிப்பு சிரிக்கின்றார்களே, அந்த பெண் எங்க இருந்தாலும் கைது பண்ணி என் சன்னிதானத்துல கொண்டு வந்து நிறுத்துங்கோன்னு சொன்னான். உடனே தூதர்கள்லாம் கிளம்பிட்டா. கற்பக சோலையிலே இந்த சப்தம் கேட்கறதுன்னே அங்க வந்து பார்த்தாளாம் தூதர்கள், இந்த பராம்பிகையான பராசக்தி நம்முடைய அசுரேந்திர மகாராஜா மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்றதுக்காக வந்திருக்காள்ங்கிற சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு. இந்த சமாச்சாரத்தை வந்து மகிஷாசுரன் கிட்ட சொன்னாள். மகிஷாசுரன் கையில நிறைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு என்னை சம்ஹாரம் பண்றதுக்கு கேவலம் ஒரு பெண்ணா அவளால என்ன பண்ண முடியும்னு கிடுகிடுகிடுன்னு நேர வரான். அதற்குள்ளாக பராசக்தி லோக ரட்சகி மகிஷன் இருக்கும்படியான இடத்துக்கே வந்துட்டாள். பார்த்தான் மகிஷாசுரன், பெண்ணே என்ன ஒரு அழகு, என்ன ஒரு சௌலபியம், 18 கரங்களிலும் இப்படி பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கியே, இந்த ஆயுதங்களை எல்லாம் தூக்கி ஏறி கையில அழகான புஷ்பமாலை வாசனையுள்ள மலர்களை எல்லாம் வச்சுக்கோ, எனக்கு 1000 கோடி பட்ட மகிழ்ச்சிகள்லாம் இருக்க, அவளெல்லாம் விட்டு உனக்கு பணிபட சொல்ல, உன் பாதத்திற்கு பூஜை பண்ண சொல்றேன், நீ எனக்கு பட்ட மகிழ்ச்சியாவான்னு சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டால் பயங்கரமான ஒரு சிரிப்பொலி. மகிஷாசுரா, லோகத்திற்கே ரட்சகி, லோக மாதா, ஜெகன் மாதா, என்ன பார்த்து தாயை பார்த்து தாரமாக அடையணும்னு ஆசைப்படுறியே, ஏனடா உன்னுடைய துர்புத்தி

மும்மூர்த்திகளெல்லாம் நான் நடந்து போனேனா என் பாதத்திலிருந்து தூசி விழுந்ததுனா அதை எடுத்து அவளுடைய சிரசில தரிச்சென்று பிரம்மா படைக்கும் தொழிலை மேற்கொள்வான், சிவன் அழிப்பான், அம்மகாவிஷ்ணு காத்து ரட்சிப்பான். அந்த மாதிரி மும்மூர்த்திகளே என்னை தாயாய் நினைக்கும் வண்ணத்திலே நீ என்ன சம்சாரமா அடைய பார்க்கிறியே, உன்னுடைய மரியாதையா உனக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், தேவராஜனிடத்திலே தேவலோகத்தை ஒப்படைச்சுடு, இல்லாட்டா யுத்தம் தான் சொன்னாள். பிழைத்தே

உனக்கு உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் அவகாசம் தரேன், தேவலோகத்துல கொண்டு போய் அவனுடைய சிம்மாசனத்தை ஒப்படைச்சிடும் சொன்னாள். இல்லை, யுத்தத்திற்கு வரேன்னு சொன்னான் மகிஷாசுரன். அடுத்த நிமிஷம் அம்பிகைக்கும் மகிஷாசுரனுக்கும் சொல்ல முடியாத யுத்தம். சக்கராயுத பிரயோகம் பண்ணினாள் பராசக்தி. அப்படியே வேறற்ற மரம் பூமியில சாய்வது போல சாய்ந்துட்டான். தேவர்கள்லாம் புஷ்பாஞ்சலி பண்ணி வாழ்த்தராளாம். ஆஹா, பராம்பிகையான பராசக்தி, லோகரக்ஷகியினால் நமக்கு ஒரு இப்படி ஒரு சௌக்கியம் கிடைச்சதேன்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் எப்படி காட்சி கொடுத்தாளாம். அப்படியே சிம்ம வாகனத்துல உட்கார்ந்துட்டு கையில சக்தி வேலை வச்சுட்டு அசுரனை சம்ஹாரம் பண்ற மாதிரி ஒரு காட்சியை கொடுத்தாளாம் அந்த மகிஷாசுரமர்த்தினி பராசக்தி.

இப்படி பராம்பிகையான பராசக்தி மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி லோகத்திற்கும் தேவர்களுக்கும் பரம சௌக்கியத்தையும் க்ஷேமத்தையும் கொடுத்தாள். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பராம்பிகையான பராசக்தி ஜெகன் மாதாவுக்கு அத்தனை பேரும் தேவர்கள் நமஸ்காரம் பண்ணினாலாம், அஞ்சலியும் சமர்ப்பியாமே. வேற என்ன கொடுக்க முடியும் ஒரு தாயாருக்கு? எல்லா லோகத்துல இருக்கிற அத்தனை குழந்தைகளும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் தாய் உள்ளம் ஒன்றுதான். பரம சௌக்கியத்தை கொடுத்தாள். மகிஷாசுரன் மாண்டு விட்டான் என்ற சமாச்சாரத்தை கேட்டாள் மகிஷமுகி. அடுத்த நிமிஷம் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாள். கடுமையான தபஸ். அந்த தபஸிற்கு வச்சு பிரம்மா முன்னாடி வந்தாள். மா மகிஷமுகி, உனக்கு என்ன வரம் வேணும்? சாகாத வரத்தை தவிர வேற எந்த வரம் வேணாலும் கேளு தரையினார். ஏன்னா இது மாதிரி கொடுத்துட்டு தேவர்கள்லாம் படுற கஷ்டத்தை அவரால் பார்க்க முடியல. அதனாலே சாகாத வரத்தை தவிர வேற எந்த வரத்தை வேணும்னாலும் கேளுங்கள். பிரம்மதேவா, எனக்கு மரணம் என்பது ஒன்று வந்ததையானால் ஹரிக்கும் ஹரனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கட்டும். ஹரியும் ஒரு ஆண், ஹரனும் ஒரு ஆண். இவா ரெண்டு பேருக்கும் ஒரு புத்திரன் பிறந்து அந்த புத்திரன் 12 வருஷ காலம் ஒரு உத்தமமான மனிதனுக்கு சேவகாபர்த்தி பண்ணி அதன் பிறகு எனக்கு அவனால் வேண்டுமென்றால் மரணம் என்பது வரட்டம்னு சொன்னாளாம். இது லோகத்துல நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? பகவான் நினைச்சார்னா அவனன்றி ஓரணுவும் அசையாது. அவர் நினைச்சார்னா இந்த லோகத்துல நடக்காதது என்ன இருக்கு அத்தனையும் நடத்தி காண்பிப்பார். அதனாலே அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கி கொண்டு நேர தேவலோகம் வந்தாள். தேவராஜனை பிடிச்சு கீழே இறக்கி விட்டாள். ஆஹா, அடுத்த கட்டகாலம் ஆரம்பம் ஆயிடுத்தேன்னு நினைச்சான் தேவராஜன். கையில வஜ்ராயுதம் வச்சிருந்தான். அதை எடுத்து ஓங்கி மகிஷமுகியை அடிச்சு இப்பவே சம்ஹாரம் பண்ணிடுறேன் கிளம்பிட்டான். அப்ப தேவகுரு பிரகஸ்பதி தடுத்து நிறுத்தினாள். தேவராஜா, இந்த மகிஷமுகிய உன்னால அவ்வளவு சீக்கிரமா சம்ஹாரம் பண்ண முடியாது. அவளுடைய பூர்வ ஜென்ம ரகசியம் என்ன தெரியுமா? மும்மூர்த்திகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு அழகான ஆண்மகனை படைத்தார்கள். அவருக்கு தத்தன்னு பேர் வச்சாள். மும்மூர்த்திகளுடைய தர்மபத்ரி, பார்வதி, சரஸ்வதி, மகாலட்சுமி வா மூணு பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பெண்ணை படைத்தாள். அந்த பெண்ணிற்கு லீலாவதினு பேர் வச்சார். இந்த தத்தன் என்ன பண்ணினான்? தர்ம

இந்த தத்தன் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாள்னா, காலவ மகரிஷிக்கு பெண்ணாகத்தானே லீலாவதி பிறந்தாள். அந்த லீலாவதியை தத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அவ இல்லறம் இனிதே நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த தத்தன் என்ன பண்ணுவான், எப்ப பார்த்தாலும் மூக்க பிடிச்சிட்டு கண்ணை முடிந்து பிரம்ம விசாரணை பண்ணிட்டே இருப்பான். பக்கத்துல இருந்த அந்த மகா உத்தமியான லீலாவதி அவனை பிரம்ம விசாரணை பண்ண விடாம தடுத்துட்டே இருப்பாளாம். நாதா, எப்ப பார்த்தாலும் இப்ப மூக்க பிடிச்சிட்டு பிரம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கேளே, நம்முடைய இல்லற தர்மம் எப்ப நடக்கிறது சுவாமின்னு சொன்னாள். உடனே தத்தனுக்கு கோபம் வந்துடுத்து. சதா சர்வகாலமும் லீலாவதி என்னை பிடிச்சு பிரம்ம விசாரணை பண்ண விடாம

தடுத்துட்டு இருக்கியே, நீ பயங்கரமான பெண் எருமையாக ஆக கிடப்புதுன்னு சொல்லிவிட்டான். உடனே சாபத்தை வாங்கின்ற அந்த பெண் லீலாவதி பிரதிசாபம் கொடுத்தாள் தன்னுடைய பர்த்தாவுக்கு. என்ன கொடுத்தாள்னா, ஜாக்ரம் சொப்னம் சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய மூன்று அவஸ்திகளிலும் நான் உங்களையே பர்த்தாவாக நினைச்சது சத்தியமாக இருக்குமே, ஆனால் நீங்களும் ஒரு ஆண் எருமையாக மாறி என்னுடைய இச்சையை பூர்த்தி பண்ண கிடப்புதுன்னு சபிச்சுட்டாள். சாபத்தை வாங்கின்ற தத்தன் சாபத்தை அனுபவிச்சானா கிடையாது, மும்மூர்த்திகள் கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சுட்டான். அந்த லீலாவதி தான் இந்த மகிஷமுகி. அதனால இவருடைய கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா நாமெல்லாம் மும்மூர்த்திகளை போய் பிரார்த்தனை பண்ணுவோம், அவ இப்படியாவது அந்த தத்தனை எருமையை ஆக்கி இவளோட அனுப்பிச்சு வச்சிருவா, கொஞ்ச காலத்துக்கு சௌக்கியமா க்ஷேமமா இருக்கலாம்னு சொன்னாள் தேவகுரு பிரகஸ்பதி. உடனே அத்தனை பேரும் தேவராஜன் தலைமை வகிச்சுட்டு மும்மூர்த்திகள் கிட்ட வந்து அத்தனை பேரும் முறையிடுறாளாம். நாராயண நாராயண நாராயணான் என்று சொல்லிக்கொண்டு தேவர்கள் எல்லாம் அத்தனை பேரும் வந்த மும்மூர்த்திகளை பார்த்து பிரார்த்தனை பண்றாள். மும்மூர்த்திகள்லாம் தேவர்களை பார்த்து தேவராஜா வந்த சமாச்சாரம் என்னன்னு கேட்டாள். சுவாமி, மகிஷமுகியினால் நாங்கெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் சுவாமி, கவலைப்படாதீங்க. தத்தனை கூப்பிட்டார்கள். தத்தா இங்க வா, லோகத்துல எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் சாபத்தை அனுபவிச்சுத்தான் தீரணும், நீயும் உன் தர்மபத்தினி கொடுத்த சாபத்தை அனுபவிக்கணும்னு சொன்னாள். தங்களுடைய திருக்கரங்களினாலே ஒரு தரம் ஸ்பரிசம் பண்ணினாள். ஸ்பரிசம் பண்ணின உடனேயே அடுத்த க்ஷணம் அழகான ஆண் இருமையாக மாறிட்டான் தத்தன். அந்த மகிஷமே ரொம்ப அழகு. இது ரொம்ப அழகா இருந்ததுனால அதுக்கு சுந்தர மகிஷம்னு பேர் வச்சா மும்மூர்த்திகள்லாம். இந்த சுந்தர மகிஷம் தன்னுடைய இனிமையான சாரீரத்தை வச்சுட்டு அப்படி தேவலோகத்து வாசல்ல வந்து நின்று ஒரு கர்ஜனை பண்ணித்து, இந்த கர்ஜனையை கேட்ட உடனே தன்னுடைய பர்த்தா வந்துட்டாள்னு சொல்லிட்டு ஓடி வந்தாள் மகிஷமுகி. பாதாள லோகத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டா. சௌக்கியமா க்ஷேமமா ரெண்டு பேரும் சந்தோஷமா காலத்தை கழிக்கிறார். இப்ப கொஞ்ச காலம் தேவராஜன் அந்த மகிஷமுகியினுடைய உபாதை இல்லாமல் சந்தோஷமா நிம்மதியா இருக்கான். இருந்தாலும் இது ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாது. நிரந்தரமான தீர்வு வேணும்னா ஹரிகர சுதன் லோகத்துல அவதாரம் பண்ணணும், அவர் தான் மகிஷமுகிய சம்ஹாரம் பண்ண முடியும். அதற்காக நாரதர் என்ன பண்ணினார், துர்வாச மகிஷியினுடைய சாபத்தினாலே தேவராஜனுக்கு அந்த துர்வாசர் கொடுத்த அம்பியினுடைய வரப்பிரசாதத்தை கேவலப்படுத்திட்டார். அதனாலே அதை நிர்தூஷண பண்ணினதுனாலே அந்த சாபத்தை கொடுத்துட்டாலாம் துர்வாசர். மனுஷியாளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய நரை திரை மூப்பு இதெல்லாம் உனக்கு ஏற்பட கிடவுதுன்னு. இந்த வியாதியை போக்கிக்கணும்னா என்ன பண்ணலாம், திருப்பார் கடலை தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி கடைய வேண்டும், அதுல அமிர்தம் கிடைக்கும், இந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் அமரத்துவத்தை அடையலாம்னு பகவான் ஸ்ரீயப்பரியான பரமாத்மா சொன்னாள். உடனே தேவர்கள்லாம் அசுர கூட்டங்களை அழைச்சிட்டு திருப்பார் கடலை ஒன்று கூடி கடைகிறார். நல்ல நல்ல வஸ்துக்கள் எல்லாம் வந்தது, சங்கநிதி பதுமநிதி உச்சஸ்ரபஸ் ஐராவதம்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானை மகாலட்சுமி இந்த வஸ்துக்கள்லாம் வந்த உடனே சங்கநிதி பதுமநிதி எல்லாத்தையும் தேவர்கள்லாம் போட்டி போட்டுன்னு எடுத்துட்டா எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு ஐராவதம்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானையை தேவராஜன் எடுத்து விட்டான். மகாலட்சுமியும் மகாவிஷ்ணு ஏத்து விட்டார், ஹிருதயத்துல வச்சு விட்டார். கடைசியா ஹாலகாலம்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய விஷம், இந்த விஷம் வந்த உடனேயே மூச்சு விட்டா 300 மைல் தூரத்திற்கு விஷக்காத்து வீசறது, எல்லாரும் ஓடி போயிட்டா. ஓடி போய் எங்க போய் உரையிட்டான்னா மகா கைலாசம் வந்தாள். பகவான் சம்போ சங்கரன் அந்த சிவபெருமான தியானம் பண்ணி, சுவாமி விஷம் வந்து கொடுத்து சுவாமி நாங்க என்ன பண்ணுவோம், இப்படி சிவபெருமான வந்து அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணினாள். அப்ப சிவபெருமான் ஒரு வார்த்தை கேட்டாள், தேவர்களே நல்ல நல்ல வஸ்துக்கள்லாம் வந்தது, அப்ப என் ஞாபகம் வரல, விஷம் வந்து கொடுத்துன்னு என்கிட்ட வந்துட்டேளான்றாள். சுவாமி நீங்கள் தான் லோகத்தை காப்பாத்தணும்னு சொன்னாள். ஓடி வந்துட்டாள். அந்த ஆலாகால விஷத்தையும் முன்ன பின்ன யோசிக்கல, அப்படியே எடுத்து வாயில போட்டு விட்டார். பக்கத்துல இருந்தாள் பார்வதி, ஆஹா வெளியில இருக்கிற லோகமெல்லாம் நாசமாயிடும்னு சொல்லிட்டு இப்படி தொண்டைக்குள்ள போட்டு நுட்டேளே, சுவாமி உங்க குச்சிக்குள்ள எத்தனை லோகம் இருக்கு, அந்த லோகமெல்லாம் நாசமாயிடாதான்னு சொல்லிட்டு தன்னுடைய அமுதமயமான கரத்தினாலே தொட்டாள். வெளியிலையும் வரல விஷம், உள்ளையும் போகல, நீலக்கல் பதிச்சா மாதிரி நடு தொண்டையிலேயே அப்படியே நிக்கிறது. லோகத்தை ரட்சிச்சுட்டார் சுவாமி, பாவம் மகா கைலாசத்துல வந்து உட்கார்ந்து விட்டார். இந்த நேரம் திருப்பார் கடலை தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி கடைந்தார்கள், அமிர்தம் கிடைச்சது. அந்த அமிர்த கலசத்தை பகவான் ஸ்ரீயப்பதியான பரமாத்மா நாராயணன் மோகன அவதாரம் பண்ணி அப்படி ஆட்டி அசைக்கிண்டு அசுரர்களுக்கெல்லாம் பெண்களை கண்டா ஒரு ஆசை சபலம். உடனே பெண்கள் அந்த மோகன அவதாரம் பண்ணி பகவான் கேட்ட அந்த அமிர்தத்தை அப்படியே கையில கொடுத்துட்டார். ஏமாந்து போய் இந்த அமிர்த கலசத்தை வாங்கின்றாள். தேவர்களை எல்லாம் ஒரு திசையில ஒரு பந்தியில உட்காத்தி வச்சு வரிசையா ஆப்பக்கரண்டியால ஒவ்வொருத்தருக்கா பரமாறிண்டு வராள். ஒரு அசுரன் என்ன பண்ணினான், தேவன் மாதிரி வேஷம் போட்டுண்டு இந்த தேவாலயத்துக்கு நடுப்புல வந்து உட்கார்ந்துட்டான். பகவான் அவனுடைய இலையிலையும் அமிர்தத்தை வச்சுட்டார், எடுத்து வாயில போட்டுட்டான். கையில வச்சிருக்கிற ஆப்பக்கரண்டியால ஒரு அடி அடிச்சார், தலை தனி உடல் தனியா தெரிச்சு போயிடுத்து. அதுதான் நவகிரகங்களிலே ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய. இப்படி அசுரர்களை வஞ்சித்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பதற்காக ஒரு மோகன அவதாரம் பண்ணினாள். அந்த அவதார காட்சியை அத்தனை பேரும் பார்த்து ரசிச்சுட்டா. நாரதருக்கு பாவம் ரொம்ப வருத்தம், ஏன்னா லோகம் எல்லாம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு லோகம் க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிறவர் நாரதர் ஒரு புண்ணியாத்மா தான்.

அவர் என்ன நினைச்சாராம், பாவம் இவர் விஷத்தை சாப்பிட்டு மகா கைலாசத்துல உட்கார்ந்து இருக்காரே, இந்த மோகன அவதாரத்தை பார்த்தா தானே ஹரிகர சுதன் லோகத்துல அவதாரம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த சிவனை பார்ப்பதற்கு வந்துட்டாள் நாரதர். சிவாய்.

சுவாமி இப்படி விஷத்தை சாப்பிட்டுட்டு மகா கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கே சுவாமி, பகவான் ஒரு மோகனாவதாரம் பண்ணினாலே நாராயணமூர்த்தி, நீங்க பார்க்க வேண்டாமா? நாள் நிச்சயம் பார்க்கணும் நாரதா, அதற்கு நீ ஏற்பாடு பண்ணினாள். பேஷா சொல்றேன், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட வந்து சிவபெருமான் உரையிட்டால் அடுத்த நிமிஷம் கற்பக சோலை ஜெலு ஜெலு ஜெலு ஜெலுன்னு தென்றல் காற்று, மந்த மாருதங்கள்லாம் வீசறது, அழகான புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிறது. இந்த இடத்துல பகவான் ஸ்ரீயப்பரியான பரமாத்மா மோகனாவதாரம் பண்ணி அப்படி காலில் சலங்கை எல்லாம் போட்டுண்டு தலை நிறைய புஷ்பங்கள்லாம் வச்சுண்டு வாசனாதி திரவியங்கள்லாம் பூசிண்டு ஆட்டி அசைக்கிண்டு நடந்து வராள். இந்த காட்சியை பார்த்தார் சிவபெருமான், நாராயணன் என்பதையே மறந்து விட்டாள். மோகினி என்று நினைத்து ஓடி போய் அப்படியே கட்டி தழுவிண்டாளாம். இரண்டு பெருமானுடைய கரங்களும் ஒன்றாக இணைந்தது. அந்த கையிலிருந்து ஒரு ஜோதி அப்படி பூமியில நழுவி விழுந்தது. அந்த ஜோதியாகப்பட்டது ஒரு குழந்தையா ஆயிடுத்து அழகா. இந்த கையிலிருந்து விழுந்ததுனாலே இரண்டு பெருமானுடைய கரங்களும் நழுவி இந்த கையிலிருந்து தோன்றியதுனாலே இந்த குழந்தைக்கு கையினார் என்று பெயரும், ஹரிக்கும் அரணுக்கும் பிறந்ததனால் ஹரிகர சுதன் என்ற பெயரும், தர்ம சாஸ்தா என்று சொல்லக்கூடிய பெயரும் வைத்து இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் அந்த அம்மா பார்வதி கிட்ட கொடுத்தாள். இந்த குழந்தைய பார்வதி தேவி ரொம்ப ஆசையா பிரேமையா வளர்த்து வரா, ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன். இந்த குழந்தைக்கு சொல்ல முடியாத கலைகளை எல்லாம் கத்துக் கொடுக்கிறாள், நல்ல வேத சாஸ்திரங்கள் இதெல்லாம் அத்தனையும். சிவபெருமான் தன்னுடைய குழந்தைய தானே குருநாதராய் இருந்து அத்தனை விதமான பாடங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். அப்பா கிட்ட அத்தனை விதமான கலைகளையும் கத்துண்டு ரொம்ப வேத சுரூபியாகத்தானே அது சிரேஷ்டமா இருக்கார் ஹரிகர சுதன் தர்ம சாஸ்தா. இந்த நேரம் பகவான் சிவபெருமான் ஹரிகர சுதனை கூப்பிட்டு என்ன சொன்னாலாம், அப்பா குழந்தை ஹரிகர சுதா, இந்த லோகத்துல இங்கேயே அவதாரம் பண்ணி இங்கேயே இருக்கிறதுக்காக நீ அவதாரம் பண்ணல, நீ பூலோகத்துல போய் அவதாரம் பண்ணி மகிஷமுகிய சம்ஹாரம் பண்ணணும்னு சொன்னாள். அப்பா நான் கர்ப்பவாசம் பண்ண மாட்டேன்னு சொன்னாள். வேண்டாம், கர்ப்பவாசம் பண்ண வேண்டாம், உன்னை 6 மாச குழந்தைய ஆக்கி பந்தள நாட்டிலே என்னுடைய பக்தன் இந்த குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கான், அந்த பந்தள காட்டுல கொண்டு போய் உன்னை போட்டு விடுறேன், அந்த பந்தள மன்னன் வந்து உன்னை எடுத்துட்டு போய் ஆனந்தமா வளர்ப்பான், 12 வருஷ காலம் அங்க இரு, அப்புறமா மகிஷமுகிய சம்ஹாரம் பண்ணிட்டு தெய்வாம்சத்தை அடைந்து இந்த இடத்துக்கு வரலாம்னு சொன்னாள். சரின்னு ஒப்புக்கொண்டார். இந்த எந்த இடத்துல கொண்டு போய் குழந்தையை போடப்படுறார், காட்டுல பந்தள மன்னன் இருக்கும்படியான இடம், தேசங்களிலே தலை சிறந்த தேசம் கேரள தேசம், இந்த கேரள தேசத்திற்கு சமீபத்திலே பந்தளம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அந்த பந்தள நாட்டிலே எவ்வளவு அழகா சத்ய தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு வரானாம் அந்த பந்தளம்.

பந்தளவண்ணன் சத்தியதர்ம பரிபாலம் பண்ணி வருகிறான். ராஜசேகரன் என்ற பெயர். கோப்பருந்தேவின்னு சொல்லக்கூடியது இந்த அம்மாவனுடைய பெயர். நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்கு. குலதெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். புத்திரபாகியம் இல்ல, இந்த புத்திரபாகியத்தை பெற வேண்டுவதற்காக சிவபெருமானை சதா சர்வகாலமும் தியானம் பண்ணிட்டு இருப்பான். சிவபெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் அவளுக்கு கிடைக்க போறது. ஹரிகர சுதன் லோகத்தில் அவதாரம் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. அந்த வருஷம் அபூர்வமா பயிராகி இருந்த நிலங்களை எல்லாம் துஷ்ட மிருகங்கள் அழிச்சு நாசமாக்குவத போல பண்ணினாள். உடனே காட்டுக்கு வேட்டையார்த்தமாக சென்றான் பந்தளவண்ணன். பயங்கரமான மிருகங்களை எல்லாம் கொன்று குவித்தான். சற்று நேரம் இழைப்பார்லான்னு ஒரு இடத்துல வந்து அமர்ந்தான். அந்த இடத்துல நல்ல 5 கிரகங்கள் உச்சமாய் இருக்கும்படியான நேரத்திலே ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் சப்தம் கேட்டது. ஓடி

பார்க்கிறான் அழகான ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தையை பார்த்ததும் ஆகா, சாட்சாத் சிவபெருமானே நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் எடுத்துக்கிட போனான். கையில எடுக்க முடியாத சமயத்துல பளிச்சு ஒரு மணி. இந்த மணியை பார்த்ததும் கீழே விட்டுட்டான். ஆகா, எடுக்கும் பொழுதே இப்படி மணி வரதே, அரண்மனைக்கு எடுத்துன்னு போறதுக்குள்ள எத்தனை வஸ்துக்கள்லாம் வருமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு உடனே சிவபெருமான் அசரீதி வாக்கு கொடுத்தாள். பந்தளமன்னா கவலைப்படாத, உன்னுடைய புத்திர பாக்கியத்துக்காகத்தான் இந்த குழந்தையை கொடுத்திருக்கேன், எடுத்துட்டு போய் ஆனந்தமா வளர்த்துடுவான்னு சொன்னாள். இந்த குழந்தையை எடுத்துன்னு போனான். இந்த குழந்தைக்கு கழுத்துல மணி இருந்ததுனாலே மணிகண்டன் பேர் வைன்னு சொன்னாள். அரண்மனைக்கு அழைச்சு வந்துட்டான். மகாராணி கோபுரந்தேவிட்ட கொடுத்தான். ஆனந்தமா வளர்த்துன்னு வராள். வேத வித்துக்களுக்கெல்லாம் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணினாள். அவளை வச்சுட்டு குழந்தைக்கு மணிகண்டன்னு பேர் வச்சாள். காலக்கிரமத்திலே ஜாதகர்ம நாமகரண அன்னப்பிராச்சர சௌள உபரிநாதி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சா குழந்தைக்கு. இந்த குழந்தை மணிகண்டன் வந்த நேரம் இவாளுக்கு சொந்தமாகவே ஒரு குழந்தை பிறந்தது. ராஜராஜன் பேர் வச்சாள். இந்த குழந்தையை குருகுலத்திற்கு அனுப்பிச்சுட்டா மணிகண்டன். குருகுலத்திலே சகலவிதமான வித்யாபியாசம், நான்கு வேதங்கள், ஆறு சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 64 கலைஞானங்கள் இதெல்லாம் கத்துண்டு அதி சிரேஷ்டமாகத்தானே காட்சி அளிக்கிறார் மணிகண்டன். இப்ப இந்த குருநாதருக்கு இந்த மணிகண்டன் குழந்தை மேல ஒரு கண்ணு. என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை அதை பார்க்கும் பொழுதே ஒரு தெய்வாம்சம், தெய்வ சக்தி. இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்குங்கிறத மட்டும் அந்த குருநாதருக்கு தெரிஞ்சு போச்சு. குருகுல வாசம் முடிஞ்ச உடனேயே பந்தள மன்னன் கையில நிறைய தாம்பாளங்கள்லாம் எடுத்துட்டு நிறைய சம்பாவனைகள்லாம் வச்சுட்டு நேர குருகுலத்திற்கு, இந்த ஆசிரமத்திற்கு வந்தாள். மணிகண்டன் கிட்ட கொடுத்து இந்த குழந்தையை நமஸ்காரம் பண்ண சொன்னாள். இந்த குழந்தை குருநாதர் கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணினான். அப்ப குருநாதர் சொன்னாளாம், பா குழந்தை மணிகண்டா, அழியக்கூடிய இந்த வஸ்துக்கள்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ ஒரு சின்ன உபகாரம் பண்ணணும்னாள். ஒரு அறைக்கு அழைச்சிட்டு வந்தாள். குருநாதா, நான் என்ன உபகாரம் பண்ணணும்? அந்த அறையில என்ன இருந்ததுன்னு கேட்டா, இந்த குருநாதருடைய குழந்தை, இவன் என் குழந்தை, 12 வயசாரு, சதா சர்வகாலம் படுத்துட்டே இருப்பான், யாருகிட்டையும் பேச மாட்டான், எந்த விதமான ஒரு செய்கையும் இவங்கிட்ட கிடையாது, சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், படுத்துன்ற இடத்திலேயே இருக்காண்டாப்பா, கண்ணை முடிச்சு பார்க்க மாட்டேங்கிறான், உன் தெய்வாம்ச சக்தியினாலே இவனுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, இதுதான் எனக்கு பெரிய உபகாரம்னு கேட்டாள். அடுத்த நிமிஷம் கண்களை மூடிக்கொண்டார் மணிகண்டன். தன்னுடைய பிதாவான வைத்தியநாத சுவாமி மனசுல நினைச்சின்றார். ஒரு தரம் அந்த குழந்தையை ஸ்மரிசம் பண்ணினாள். அடுத்த கட்சணம் அந்த குழந்தையினுடைய வியாதி பட்டுன்னு தெரிச்சது. ரோக நிவாரணம் ஆயிடுத்து. ஓடி வந்தது. மணிகண்டா மணிகண்டான்னு கூப்பிட்டது. இத்தனை நாள் பேசாத குழந்தையை பேசிச்சு, கண்முழித்து பார்த்தது. அப்பாவை ஓடி வந்து கட்டின்றது. இந்த காட்சியை பார்த்ததும் கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுறது. மணிகண்டா, நீ சாதாரணப்பட்ட குழந்தை இல்ல, நீ தெய்வம் தெய்வம் தெய்வம்னு கத்தின்றே வெளியில ஓடி வந்தாள். அப்ப குருநாதரை தடுத்து நிறுத்தினார் மணிகண்டன். சுவாமி, குருநாதா, நீங்கள் திரிகால ஜானியானதுனால என்னுடைய அவதார ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டாம். என்ன மகிஷமுகி சம்ஹாரம் காத்துன்னு இருக்குன்னு சொன்னாள். இப்படி அமானுஷ்யமான செயல்கள் எல்லாம் பண்ணிட்டு மணிகண்டன் அப்படி சகல சிரேயசா இருக்கிறத பார்த்து பந்தள மன்னன் என்ன நினைச்சார்? இந்த குழந்தைக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கணும், நமக்கு வயசாயிடுத்து, ராஜ்யபாரத்தை மணிகண்டன் கிட்ட கொடுத்துடணும்னு நினைச்சாள். ஒரு சரசை கூட்டினாள். அத்தனை பேரும், மந்திரிமார்கள், குருமார்கள், பெரியவர்கள், அத்தனை பேரும் பூர்ண சம்மதம் கொடுத்தாளாம். எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனுடைய ராஜ்யாபிஷேகத்திற்கு அத்தனை பேரும் பரிபூர்ணமா சம்மதம் கொடுத்தாலும், அந்த மாதிரி இங்க மணிகண்ட குழந்தைக்கு ராஜ்யாபிஷேகம்னு சொல்லி அத்தனை பேரும் சந்தோஷம். இப்ப யாருக்கு வருத்தம்னு கேட்டா, இந்த ராஜாவுடைய மந்திரி துன்மந்திரி, அவனுக்கு எப்போதும் துர்பக்தி நிறைந்தவன். அவனுக்கு என்ன மனசுல நினைப்புன்னா, இந்த மகாராஜாவை கொண்டுட்டு வயசாயிடுத்து, அதுக்கப்புறம் நாம இந்த பந்தளத்திற்கு மகாராஜாவா ஆயிடலாம் நினைச்சான். அதற்கு விரோதமா இப்ப மணிகண்ட சுவாமிகள் அவதாரம் ஆயிடுது. ஆகா, நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கேன்னு சொல்லிட்டு, இது எப்படியாரு இந்த ராஜ்யாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நேரம் இங்க வந்தான்னா மகாராணி கோபுரந்தேவி அந்தப்புறம். எப்படி துல்லியமான கைகையினுடைய நல்ல ஒரு மனச மகாபாபி கூனி கலைத்தாலோ அந்த மாதிரி இங்க துன்வந்திரி வந்திருக்கான் மகாராணி கோபுரந்தேவியினுடைய மனசை கிடைக்கிறதுக்கு. இப்ப கோபுரந்தேவி கேட்டாள், மந்திரியாரே, நல்ல அழகா ராஜ்யாபிஷேகம் பொழுது முடிஞ்சா நடக்க போறது, என் குழந்தை மணிகண்டனுக்கு, ஆறுயிர் செல்வனுக்கு, அந்த நேரத்துல அங்க இல்லாம இங்கெங்க சுவாமி வந்தேன், இங்க என்ன உங்களுக்கு வேலை கேட்டாள். உடனே துன்வந்திரி சொன்னான், மா மகாராணி, உங்களை பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, இப்படி வெளித்ததெல்லாம் பால், கருத்ததெல்லாம் நீருன்னு நினைச்சிருக்கேனே, உங்களை நினைச்சா என் மனசு வேதனையா இருக்குமா? நீ

அம்மா தாயே மகாராணி உங்களை நினைச்சாயின் மனசு வேதனைப்படுறது. இந்த காட்டுல கிடைச்ச குழந்தை யாரோ அனாதி, அந்த குழந்தைக்கு ராஜ்யாபிஷேகம் ஆயிடுத்துனா நாளைக்கு உங்க சொந்த குழந்தை ராஜராஜனுடைய நிலைமை என்ன ஆறுது யோசிச்சு பாருங்க. ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு விஷத்தை தெளிச்சுட்டா அதுக்கு எப்படி பெருமையோ எவ்வளவு சக்தியோ அந்த மாதிரி இவளுடைய மனசு மாறிடுத்து. மந்திரியாரே, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம். என் குழந்தை ராஜராஜனுடைய நிலைமை என்ன ஆறுது? இந்த ராஜ்யாபிஷேகத்தை நிறுத்தறதுக்கு ஏதாவது யோஜனை சொல்லுங்க. கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு நேரம் ஒரு மந்திரவாதியினுடைய வீட்டுக்கு வந்தான். 1000 பொற்காசுகள் தரேன், மணிகண்டனுக்கு அழுகி சொட்டும்படியான ரோகம் தொழுநோய் வரும்படியா பண்ணணும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார். அடுத்த ஒரு குறிப்பிட்ட சில நொடிகளிலே மணிகண்டனுக்கு அப்படியே முகம் சோர்ந்து வாட்டமடைஞ்சு ரோகமெல்லாம் சரீரமெல்லாம் தொழுநோய், ஜலம் சொற்றது, கிட்ட வந்தாலே துர்நாற்றம், தங்க முடியல, பாவம் குழந்தை மணிகண்டன் உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல, சாப்பிட முடியல, அவஸ்தப்படுறார். பல தன்வந்திரி போன்ற மருத்துவர்களுக்கெல்லாம் சொல்லி அவாள்லாம் கைவிட்டுட்டார். இந்த நேரம் பார்வதி சொன்னாள், சுவாமி நீங்கள் என்ன, நம்ம குழந்தைய போய் காப்பாத்த வேண்டாமான்னாள். உடனே மருந்து பொட்டி சகிதமா அந்த நந்திகேஸ்வரரை கம்பவுண்டரா அழைச்சிட்டார். கிடுகிடுன்னு பாட்டு பாடிட்டு நேரம் எங்க வராளாம், அரண்மனைக்கு.

மருந்தோ மருந்துன்னு சொல்லிட்டு வந்துட்டாள். அந்த வைத்தியரை அழைச்சிட்டு வந்துட்டா அரண்மனைக்கு. மகாராஜா சொன்னாள், உங்களுக்கு எத்தனை பொற்காசு வேணாலும் தருகிறாள், எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரு அறை கொடுங்கோ, அந்த இடத்துல யாரும் வரக்கூடாது. இந்த குழந்தையை எடுத்தாராம் பார்த்தாராம், ஆஹா மணிகண்டா, இப்படி ஒரு வியாதியை வச்சிருக்கேன், இந்த வியாதியை ஒன்னாலேயே குணப்படுத்திக்க முடியே, இதுக்கு ஏண்டா என்ன கூப்பிட்டாள், அப்பா உங்களை பார்த்து நாளாச்சே, உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதனால தான் கூப்பிட்டேன். ஒரு தரம் ஸ்பரிசம் பண்ணினாள், வியாதி பட்டுன்னு தெரிச்சது. அடுத்த நிமிஷம் பகவான் அந்தர் தியானம் ஆயிட்டாள். ஆஹா இப்படி ஒரு திட்டம் போட்டோமே, எதுவும் வீணா படுத்தேன்னாள். அப்ப மகாராணி கிட்ட வந்தான் துன்வந்திரி. அம்மா மகாராணி கவலைப்படாதீங்க, நீங்க கெடுகெடுன்னு ஒரு ரெண்டு நாள்ல என்ன பண்ணணும், அப்படியே பூமியில உருண்டு பிறளணும். மகாராஜா வந்து கேட்பார், அம்மா கோபுரி தேவி உனக்கு என்னன்னு கேட்பா, தீராத தலைவலி தாங்க முடியலன்னு சொல்லுங்க. அப்ப எல்லா வைத்தியர்களும் வந்து பாப்பா, அசல் வியாதி இருந்தான்னா கண்டுபிடிக்க முடியும், நிஜமாவே தலைவலியா இது, தானா நினைச்சிட்டு உண்டாக்கின்ற தலைவலி. நான் ஒரு வைத்தியரை ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன், அவன் வந்து உங்க நாடி பிடிச்சு பார்ப்பான், ஒரு ஆழாக்கு புலிப்பால் கொண்டு வந்தா அதோடு சில மூலிகைகள்லாம் சேர்த்து மகாராணியுடைய வியாதியை சொஸ்தப்படுத்தியுள்ளான்னு சொல்லுவான். புலிப்பால் கொண்டு வந்ததற்கு ஒத்தருமே போக மாட்டான், உயிரை பணையம் வச்சு யார் புலிப்பால் கொண்டு வருவான், உங்கள் மகன் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வந்ததற்கு காட்டுக்கு போவான், புலி அடிச்சு அவனை சம்ஹாரம் பண்ணிடும், அவனுடைய பயம் இல்லாம நாம வாசம் பண்ணலாம்னு சொன்னான். அதே மாதிரி மகாராணி பூமியில உருண்டு பிறண்டு அப்படியே கதறாள், தீராத தலைவலி, அம்மா மகாராணி உனக்கு என்ன வியாதினாள், நாதா என்னால தலைமுடி தாங்க முடியல, ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல, பேச முடியலன்னு கதறாள். அந்த அம்மா புழுவா துடிக்கிறாள். தன்வந்திரி போன்றவாள்லாம் நாடி பிடிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த துன்வந்திரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த வைத்தியன் வந்தான், நாடி பிடிச்சு பார்த்தான், ஒரு ஆழாக்கு புலிப்பால் கொண்டு வந்தா அதோடு சில மூலிகைகள்லாம் சேர்த்து மகாராணியுடைய தலைவலியை சொஸ்தப்படுத்தியுள்ளான். புலிப்பால் கொண்டு வந்ததற்கு யாருமே போல மணிகண்டன் முன்னாடி வந்தாள், அப்பா கவலைப்படாதீங்க, என் தாயாருடைய வியாதியை நான் சொஸ்தப்படுத்துறேன்னு சொன்னான். அடுத்த நிமிஷம் கிளம்பிட்டார் மணிகண்ட சுவாமிகள். பந்தள மன்னன் காட்டிலே அவருக்கு உறுதுணையா மாடன் கருப்பன் போன்றவாள்லாம் தொடக்கி அனுப்பிச்சு, நிறைய இருமுடிகளை எல்லாம் கட்டி ஆகாரங்கள்லாம் தலையில எடுத்து வச்சு ஜாகிரதையா போயிட்டு வான், கண்ணீர் மல்க வழி அனுப்பிச்சு வச்சாள். பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லா தேவர்களும் பகவான அப்படி ஆராதனம் பண்ணி மகிஷமுகியை சம்ஹாரம் பண்ணணும் சுவாமின்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறார். இந்த நேரம் பகவான் கவலைப்படாதீங்க, மகிஷமுகி சம்ஹாரத்துக்காகத்தான் வந்திருக்கேன்னு. யுத்த பேரிகை எங்க பார்த்தாலும் யுத்த பேரிகை சங்கநாதம் முழங்கிறது, மகிஷமுகி வந்துட்டாள், பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. பகவான் சக்கராயுத பிரயோகம் பண்ணினால் மகிஷமுகி பிரம்மாண்டமான மரம் சாய்வது போல பூமியில விழுந்துட்டாள். பிரம்மாண்டமான ஒரு பாறையை தூக்கி அது மேல போட்டாள் அந்த சரீரத்துல. ஏன்னா அந்த மகிஷமுடைய அந்த சரீரமாகப்பட்டது.

அப்படியே அலசா நதியில தள்ளி விட்டுட்டது. அது வளர்ந்ததுன்னா சூரிய சந்திரால மறைச்சுடுமேனு சொல்லிட்டு பிரம்மாண்டமான ஒரு பாறை அதை தூக்கி அதுல போட்டுட்டாரு. அதனாலதான் இன்னைக்கும் ஐயப்ப பக்தர்கள்லாம் போகும்பொழுது அலசா நதியில ஒரு சின்ன கல்ல தூக்கி போட்டுட்டு போவா, அதுக்கு கல்லிடும் குன்றும்னு ஒரு பெயர் உண்டு. இப்படி மகிஷமுகி வரம் ஆன உடனே தேவர்கள்லாம் புஷ்பாஞ்சலி பண்ணி வாழ்த்தினாலாம், சுவாமி நாங்கள்லாம் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த தயாரா காத்துட்டு இருக்கோம், என்ன பண்ணணும்னு கேட்டா. தேவராஜனை சொன்னார், நீ கடா புலியா கொஞ்ச நாளைக்கு மாறணும். நாள் பெரிய பிரம்மாண்டமான ஆண் புலியா மாறிட்டான். அது மேல ஏறி சுவாமி உட்கார்ந்துட்டார். நேர

தேவராஜனை சொன்னார், நீ கடா புலியா கொஞ்ச நாளைக்கு மாறணும். நாள் பெரிய பிரம்மாண்டமான ஆண் புலியா மாறிவிட்டான். அது மேல ஏறி சுவாமி உட்கார்ந்துட்டார். நேர அந்த பந்தள நாட்டை நோக்கி புலி மந்தைகளை அழைச்சிட்டு வராள். மகாராஜா பார்த்தாள், கோபுரன் தேவி ஓடி வந்து பார் குழந்தை மணிகண்டன் எப்படி காட்சி அளிக்கிறான். அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு தலைவலி பறந்து போயிடுத்தான். ஏன்னா உண்மையான வியாதி இல்லை. அப்பா மணிகண்டா, நான் செய்ய முடியாத தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு சொன்னாள். அம்மா தாயே, நீங்க அந்த மாதிரி பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லப்படாது. துன்வந்திரி அழுகி சொட்டும்படியான ரோகத்துல நிக்கிறான். என் ரோகம் எப்ப நிவாரணமாகும்? ஒரு மண்டல காலம் 48 நாட்கள் விரதம் இருந்து என்ன சபரிமலையில வந்து பாருன்னு சொன்னாள். பந்தள மன்னன் கிட்ட சொன்னால், அப்பா என் அவதாரம் முடிஞ்சு போச்சு, இங்கிருந்து என்னுடைய பக்தை சபரி அவள் இருக்கும்படியான இடத்துல எனக்கு ஆலயம் கட்டுங்கள். அடுத்தது என்னுடைய அந்த மகிஷமுகி சம்ஹாரம் பண்ணின உடனேயே அவள் என்ன பண்ணினாலாம், மஞ்ச மாதாவா காட்சி அளிக்கிறார் சுவாமி, என்னை ஏத்துக்கணும்னு சொன்னாள். ஏத்துக்க முடியாதம்மா, இந்த ஜென்மத்துல நான் நைஷ்டிக பிரம்மச்சாரி, நீ என்னுடைய சகோதரி மாளிகை புறத்து அம்மன் மஞ்சமாதாவாயிரு, உனக்கும் ஆலயம் கட்டுவான் பந்தள மன்னன், உங்களை எல்லாம் தரிசனம் பண்ணின பிறகு என்ன வந்து பக்தர்கள்லாம் தரிசிக்கட்டம்னு சொன்னாள். அகஸ்தியர் சொன்னாராம், சபரிமலைக்கு போறவாள்லாம் எப்படி விரதத்தை அனுஷ்டிக்கணும், 48 நாட்கள் விரதம் இருக்கணும், கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி பிறந்த உடனே மாலை போட்டுக்கணும், ஏற்கனவே பலமுறை சென்று வந்த குருநாதரை குருசுவாமியை வைத்துக் கொண்டு துளசி மாலையோ ருத்ராட்ச மாலையோ போட்டுக்கலாம், கார்த்தால சாயங்காலம் 2 நேரமும் ஸ்நானம் பண்ணணும், மங்கள ஸ்நானம், தீண்டல் பட்டால் உடனே ஸ்நானம் பண்ணணும், சபரிமலைக்கு போறவான்னு அடுத்தவா மரியாதை கொடுக்கறதுக்காக கருப்பு வஸ்திரமோ நீல வஸ்திரமோ காவி வஸ்திரமோ அணிந்து கொள்ளலாம், ஒருவேளைதான் ஆகாரம் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடக்கூடாது, இரவு படுக்கையிலே படுக்கக்கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, மதுமாம்சாதிகள்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி கடுமையா விரதம் இருந்து அந்த காட்டிலே நடந்து வந்து 18 படிகள். இந்த 18 படிகளுக்கு என்ன தாத்பரியம்னு கேட்டா, மகாபாரதம் நடந்த நாட்கள் 18, பகவத்கீதையினுடைய அத்தியாயம் 18, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பஞ்சபூதங்கள் 5, ரஜோகுணம் 1, தபோகுணம் 1, சத்வகுணம் 1, ஆக 18. இந்த 18ஐயும் 18 படிகளாக போட்டு இப்படி கடுமையா விரதங்களை அனுஷ்டித்து என்னை வந்து எந்த பக்தன் இருமுடி கட்டி கொள்ள வேண்டும், அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவாளுடைய இருமுடியை அவரவர்கள் தான் சுமக்க வேண்டும், கால்களிலே பாதரட்சை போடக்கூடாது, இப்படி கடுமையாக விரதம் இருந்து என்னை வந்து தரிசனம் செய்யறவாளுக்கு நான் சர்வாபிஷ்டங்களையும் கொடுக்கிறேன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினாளாம். இப்படி அகஸ்திய முனிவர் சபரிமலைக்கு போறவா எப்படி விரதத்தை அனுஷ்டிக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினாள். அதே பிரகாரம் சபரிமலையிலே அழகான கோவில் கட்டி முடிக்கப்பட்டது விநாயக பெருமாருக்கு, முருகப்பெருமாருக்கு, மாளிகைப்புறத்து மஞ்சமாதாவிற்கு. இப்படி இவையெல்லாம் அழகா நிர்ணயம் பண்ணி கட்டி அந்த இடத்துல 18 படிகளையும் ஒரு தத்துவத்தோடு அந்த 18 படிகளையும் அமைத்து அந்த இடத்துல எல்லாரும் தரிசனம் பண்றதுக்கு வருகின்றார்கள். பந்தள மன்னனும் இருமுடி சுமந்து கொண்டு ஆபரணங்கள்லாம் வருடாவருடம் சபரிமலைக்கு பந்தள மன்னனுடைய ஆபரண மாளிகை பெட்டி அந்த இடத்துக்கு போறது. இப்படி கிரமப்பிரகாரம் விரதம் இருந்து தன்னை அண்டிய அடியார்களையெல்லாம் காத்து ரட்சித்து அருகரைக்கும் வரதனாகத்தானே அரிகரசுதன் ஐயப்பன் சபரிமலையிலே காட்சி அளிக்கின்றாராம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நம் செவிகளுக்கு விருந்தாக ஒழிக்க வருகிறது 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரை கானம். முதலாவதாக இளையராஜா எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் தெய்வ வாக்கு திரைப்பட பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நாம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரைகானம் ரசித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல், ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திற்காக எஸ் பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா ஆகியோரின் குரல்களில்

0: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது இளையராஜா மனு எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் நாடோடி தென்றல் திரைப்பட பாடல்.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

101 MHz FM கோல்ட் அலைவரிசை 2:53 20 நொடி. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரைகானம். திரைகானத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் காத்திருக்க நேரமில்லை. திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது இந்த பாடல்.

0: இதுவரை திரைகானம் கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
0: அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில்.

0: கோல்டு 100.1.
1: தொடர்வது தேநீர் நேரம். நிகழ்ச்சிக்கு
2: முன் நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: கண்படை பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் தொடர்வது டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திற்காக

0: தேநீர் நேரம் நிறைவு பெறுகிறது. தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: Welcome to Employment News, your ultimate gateway to career success. I am Lucy Gabriel and I'm here to guide you through the latest job vacancies across various sectors and government

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் அரங்கிசை. வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலாவதாக குனிஜநாதினது எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி குர்ஜரி ராகம் ஆதிதாளம்.

அரங்கு செயல் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்களின் பாட்டு. டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிகிருஷ்ணநல்லூர் முத்தையா பாகவதரின் அம்பவாணி, கீரவாணி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ரஞ்சனி சதுர் ரஞ்சனி ராக மாலிகா ஆதிதாளம் தஞ்சாவூர் சங்கர் ஐயரின் பாடல்.

அவர்களின் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணி அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களில் அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். பி சாய் ஹரிணி அவர்களின் வீண இசை. ஆர் கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா. 5 மணிக்கு அரங்கிசை. ஆர் பி ஷர்வன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வு. முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம். யோகா பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:50 செய்திக்கதமம். 8 மணிக்கு மனதின் குரல். 8:35 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய அறிவியல் ஏடு. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: தொடர்வது டெல்லி ஏஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இப்பொழுது நாம் கேட்டு மகிழலாம் திரை கானம். முதலாவதாக ஹேராம் திரைப்படத்திற்காக அஜய் சக்கரவர்த்தி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 7:30.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
0: புள்ளி 1 மெகாஹெர்ட்ஸ் FM கோல்டு அலைவரிசையில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம். திரைகானத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அப்பு திரைப்படத்திற்காக ஹரிஹரன், ஹரிணி ஆகியோர் குரலில்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது தெனாலி திரைப்படத்திற்காக கமலஹாசன், சித்ரா, கிளின்டன் டொமினிக் ஆகியோர் குரலில் ஒலிக்க வருகிறது.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியின் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன்

0: மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் மற்றும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திரு மாணிக்கம் தாக்கூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அவரது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலிய இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மானை வென்றார். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக்கொள்வதாக அறிவித்தது. ஷ்மாஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, மத்திய அரசின் உதான் திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மிக குறைந்த பிரீமியத்தில் ஆயுள் காப்பீடு வழங்கும் மத்திய அரசின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் குடும்பத்தின் வருமானம் ஆதாரம் பாதிக்கப்படும் போது அந்த குடும்பம் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடுகிறது. இதுபோன்ற நிலைகளில் ஏழை எளிய மக்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் முக்கியமான ஒன்றாக பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீடு திட்டம் விளங்கி வருகிறது. குறைந்த கட்டணத்தில் அதிக அளவிலான உயிர் காப்பீடு பாதுகாப்பை வழங்கும் இந்த திட்டத்தில் 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். ஆண்டுக்கு 436 ரூபாய் பிரிமியம் மட்டுமே செலுத்துவதன் மூலம் ரூபாய் 2 லட்சம் காப்பீடு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பயனாளிகள் செலுத்த வேண்டிய பிரிமிய தொகை அவர்களது வங்கி கணக்கில் இருந்து தானாகவே பிடித்தம் செய்யப்படும் வகையில் எளிமையான நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இதன் மூலம் திட்டத்தில் தொடர்ந்து இணைந்திருப்பதும் உறுதி செய்யப்படுகிறது. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் 1000-க்கணக்கானோர் இணைந்து பயனடைந்து வருகின்றனர். குறிப்பாக தினக்கூலி தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள்

0: திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லீலாபாய் கூறும்போது,
1: நார்மலாவே ஒரு கஸ்டமரு அவங்களோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், மாரல் சப்போர்ட் பண்ணணும்னா இந்த ஸ்கீம்ல 18 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுல இணைஞ்சிக்கலாம். அவங்க வந்து வருஷத்துக்கு 436 ரூபான்ற விதத்துல வருஷத்துக்கு ஒரு முறை பணம் கட்டணும். அது வந்து அவங்களோட வாரிசுக்கு, அவங்க நார்மல் டெத் ஆனாலும் ஆக்சிடென்ட் டெத் ஆனால் ஏதோ ஒரு டெத் ஆயிடுத்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வரலாம், அவங்களோட சப்போர்ட்டிக்காக கிடைக்கும்.
0: இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா கூறுகையில்,
2: என் பேர் வந்து பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் குடிப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் பண்ணலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து. இயற்கையாக மரணம் அடைந்தாங்கன்னா நாமினேஷனுக்கு வந்து 2 லாக்ஸ் கவரேஜ் ஆகும். இதோட ப்ரீமியம் தொகையை வந்து நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். அது வந்து எப்போ எலிஜிபிள் ஆகும்னா 55 வயசுக்குள்ளே ஏதாச்சும் அவங்க நடந்துச்சுன்னா நாமினேஷனுக்கு 2 லாக்ஸ் கவரேஜ் ஆகும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
3: ஏற்காடு மலைவாழ் மக்களின் கனவை நனவாக்கிய உதான் திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
4: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவதும், சிகரத்தை அடைந்தால் வானத்தை தொடுவதும் மிகச்சிறந்த நம்பிக்கை வரிகள். இதன் அடிப்படையில் சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவரையும் அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட வைப்பதில் இன்றைக்கும் ஆகாய விமானம்தான் முதலிடத்தில் இருக்கிறது. தரையில் நடப்பவர்கள் வானத்தில் பறப்பவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவதில் அதிசயம் ஏதுமில்லை. குறிப்பாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் விமான பயணம் என்பது சற்று அரிதானதாகவே உள்ளது. ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. மலைவாழ் மக்களின் வாழ்வியலை வனப்பகுதியிலிருந்து மாநகரங்களுடன் இணைத்துள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய்.
5: நம்ம மலையிலிருந்து வானம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்துல அண்ணாந்து மட்டுமே பார்க்கக்கூடிய மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. எங்களால அங்கெல்லாம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. யார் சொன்னா போக முடியாது, நம்ம நினைச்சா முடியும்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் இன்னைக்கு பிளைட்ல சேலத்துல இருந்து பெங்களூர் வரையும் கூட்டு போறோம். உங்களுக்கு பிளைட் மட்டும் இல்ல, அங்க போய் தங்குற வசதியா இருக்கட்டும், அங்க பெரிய பெரிய மால்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், அங்க இருக்க பீப்புளை விசிட் பண்றதா இருக்கட்டும், சிட்டி அதாவது ஒரு கிராமப்புறத்துல இருந்து சிட்டிக்குள்ள எப்படி அவங்க என்டர் ஆக போறாங்க, அதோட லைஃப் எப்படி கத்துக்க போறாங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்க போறாங்க, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க எங்களோட. இதுல 3 கிராமங்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கும். செங்கலத்தப்பாடி, குண்டூர், தெப்பக்காடு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. மொத்தம் 25 பேர் மட்டும் இன்னைக்கு வந்திருக்காங்க. இது ஒரு சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி. இன்னைக்கு இவங்க இந்த பயத்தை போக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள நம்ம பிள்ளைங்களும் போனோம்.
4: மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இதன் மூலம் குறைந்தபட்ச கட்டணமாக 1499 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணில் பறப்பதும் விண்வெளியை தொடுவதும் அனைவருக்குமான வாய்ப்பாக இல்லை. உயரமான இடத்தில் வசிப்பவர்கள் எல்லாம் உச்சியை தொடுவதற்கு ஏராளமான தடைக்கற்கள் உள்ளன. தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மத்திய அரசின் உதான் திட்டம் மாற்றியமைத்துள்ளது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை.
3: சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி தொழில் முனைவோர் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம்.
6: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எம்எஸ்எம்ஐ உடைய தினமாக நம்ம வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எம்எஸ்எம்ஐங்கிறது வந்து இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட 140 கோடி மக்களுடைய முக்கிய தொழில் பங்களிப்புங்கிறது எம்எஸ்எம்இ செக்டருங்க. ஒன்னா எம்எஸ்எம்இ செக்டருடைய தொழில்துறை சேர்ந்தவராக இருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு உண்டான தொழிலாளியா இருப்பாங்க. இந்த எம்எஸ்எம்இ செக்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு முதன்மையாக இருக்கிறது. ஒவ்வொரு நகரங்களிலும் வந்து இந்த தொழில் முதன்மையாக இருக்குது. இந்த தொழிலை பாதுகாத்தால் மட்டுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்குது. மத்திய மாநில அரசு வந்து எம்எஸ்எம்இ செக்டார் அதுக்கு திட்டங்களும் அதுக்கு உண்டான நிதிகளும் வழங்குறாங்க. அப்படி இல்லாமல் வரும் காலங்களில் வந்து எம்எஸ்எம்இ செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இந்தியா வந்து வல்லரசு அப்படின்னு ஒரு சூழல் ஒரு நாள் உருவாகுது அப்படின்னா எம்எஸ்எம்இ செக்டாருடைய பங்களிப்பு இருந்தால் மட்டுமே அது வந்து உறுதியாகும். ஏன்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் போது எம்எஸ்எம்இ செக்டர் குறிப்பாக

0: இந்த எம்எஸ்எம்இ செக்டருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொழிலை வந்து ஊக்கப்படுத்தணுமா நான் கேட்டுக்கிறேன். இந்த நாளில் வந்து அனைத்து வகையான எம்எஸ்எம்இ செக்டரை சேர்ந்த மக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புதுமைகளை படைப்பதிலும் முன்னேறுவதிலும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பை வழங்குவதிலும் அனைத்து தொழில் முனைவோர்களும் சம வாய்ப்பு பெறும் வகையிலான சூழலை உருவாக்குவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்காக அயராது பாடுபட்டு வரும் தொழில் முனைவோர்களுக்கு சிறு குறு தொழில் நிறுவன தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்துக் கொள்வதன் மூலம் காசநோய் வராமல் தடுக்கலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் மற்றும்

0: சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்துக் கொள்வதன் மூலம் காசநோய் வராமல் தடுக்கலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் மூலம் சர்வதேச அளவில் வலிமை வாய்ந்த நாடாக இந்தியா திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8:10. ஆகாஷ்வாணி சென்னை.
1: பழமைக்கு பல்லாண்டு நாடகம். எழுதியவர் எஸ் ஆர் ஜி சுந்தரம் அவர்கள். நடிப்பு கே நேதாஜி, எஸ் நம்பிராஜன், எஸ் ராமகிருஷ்ணன், ஆர் என் பாலதாசன், சுகனேஸ்வரன், டி சாந்தி, எஸ் தமிழரசி ஆகியோர். அமைப்பு சங்கர் ஜி. பழமைக்கு பல்லாண்டு நாடகம்.
2: பவானி, ரொம்ப கலப்பா இருக்கு, டீ போட்டு எடுத்துட்டு வாங்க.
3: என்ன நீங்க அதுக்குள்ள சோஃபால சாஞ்சிட்டீங்க? நீங்க வேலைக்கு போயாகணும், ஞாபகம் இருக்கட்டும். வீட்டு சாமான எல்லாம் இறங்கி 4 நாள் ஆச்சு, இன்னும் வீடு ஒழுங்காகல. இந்தாங்க டீ.
4: வணக்கங்க ஐயா.
2: வா மாசி.
4: எல்லா பொருளும் சரியா உடையாம வந்துடுதாங்க ஐயா.
2: இன்னும் 4-5 மூட்டை அவுக்கப்படாம இருக்கு, இனிமே தான் பார்க்கணும்.
4: இந்த பிளாட் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஐயா.
2: வாடகையும் ரொம்ப தூக்கலப்பா, என்ன செய்யறது? சரி, இந்த லாரி வாடகை.
4: சரிங்க ஐயா, தேவையில்லாத பழைய பொருள் இருந்தா கூப்பிடுங்க ஐயா. உங்க மாமா கிட்ட என் போன் விலாசம் எல்லாம் இருக்குங்க ஐயா, வர்றேன்.
2: சரிப்பா. பவானி,
3: என்னங்க?
2: இப்பவே நாம ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாகணும். இப்படி வந்து உட்கார்.
3: முக்கியமான முடிவா? என்ன திடீர்னு?
2: ஆமா, இந்த நொடியிலிருந்து நாம ஒண்ணு போனாதான் ஒண்ணு அப்படின்ற கொள்கையை கடைபிடிக்க போறோம். கடைபிடிச்சு ஆகணும்.
3: என்னது, ஒண்ணு போனாதான் ஒண்ணா?
2: ஆமா, இது வரைக்கும் 5 வீடு மாத்திட்டோம். இந்த மாத்தல்னால எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாரு. உடல் உழைப்பு, பண செலவு, கால விரயம், விலாச மாற்ற பிரச்சனைகள், புது சூழ்நிலை பிரச்சனைகள், இப்படி வரிசையா எவ்வளவு சமாளிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப அழுத்து போச்சு பவானி.
3: இந்த சங்கடம் எல்லா குடும்பங்களுக்கும் பொதுதானே.
2: ஆனா நாம இனிமே அப்படி இருக்க கூடாது. அதுக்காகத்தான் என் புது கொள்கையை கடைபிடிக்க போறோம். இப்ப நாம ஏன் வீட்டை மாத்திக்கிட்டு வந்தோம் சொல்லு.
3: இடம் பத்தல.
2: ஏன் இடம் பத்தல?
3: அது வந்து நம்ம தேவைக்காக புதுசு புதுசா வாங்கின பொருள் நிறைய சேர்ந்து போச்சு, அதனால இடம் பத்தல.
2: கரெக்ட். போய் பாரு, நம்ம ரெண்டு பீரோலையும் துணி மணி அது இதுன்னு நிரம்பி வழியுது. 3 பரன் நிறைய சாமா, அதுல பாதி உபயோகமே இல்ல. இனிமேலாவது பொருள் சேராம பாத்துக்கிட்டா வீட்டை மாத்திர பிரச்சனை வளராது, வரவும் வராது. என்ன சொல்ற?
3: அதுக்காக தேவைப்பட்ட

0: அதை வாங்காம இருக்க முடியாதே.
1: வாங்கிக்க, அதுக்கு முன்னால தேவையில்லாததை கொடுத்து காசாக்கிடு. இல்லைன்னா எந்த பொருளை வாங்கினாலும் அடுத்த நிமிஷமே அதுக்கு ஈடான தேவைப்படாத பயன்படாத பழைய பொருளை வெளியில தள்ளிடு. உதாரணமா, நீ புதுசா ஒரு பட்டு புடவை வாங்குறேன்னு வச்சுக்க, அதுக்கு பதிலா உபயோகப்படாத ஒரு புடவைய யாருக்காவது கொடுத்துரு. என்ன யோசிக்கிற? இதுதான் ஐயாவோட ஒண்ணு போனாதான் ஒண்ணு. எப்படி பவானி? எது எப்படி ஆனாலும் நாம இந்த கொள்கைய கடைபிடிச்சுதான் ஆகணும்.
0: அப்ப உங்க கொள்கைக்கு நானும் மாறித்தான் ஆகணும்னு சொல்ல வர்றீங்க?
1: ஆமா. இதோ பார் பவானி, இப்படி பழைய பொருளை மாத்த நீயோ நானோ ஒருத்தர் ஒருத்தர் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல.
0: அப்படிங்கிறீங்க? முயற்சி பண்ணி பாக்குறேன்.
1: பாக்கலாம், இல்ல உடனடியா கடைபிடிச்சு சாதனை செய்ய போறோம். அதாவது உன்னை வெளியே தள்ளி.
0: என்ன சொன்னீங்க? என்னைய வெளியே தள்ளிட்டு?
1: இல்ல பவானி, ஒரு பொருளை வெளியில தள்ளிட்டு ஒரு பொருளை வாங்க போறோம்னு சொல்ல வந்தேன். சரி சரி, நான் வெளியில
0: கிளம்புறேன். எதுக்கும் இந்த மனுஷன் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல இருக்கு. கொள்கைக்காக என்னையே பலியாக்கிடுவார் போல இருக்கு. நானே பழமைக்கு பல்லாண்டு பாடலாம்னு இருக்கு, இவர் என்னடா எதிர் திசையில போறாரு. இந்த மனுஷனை விட்ட கூடாது.
2: என்ன பவானி இது? சுத்த பைத்தியக்காரத்தனமான கொள்கையா இருக்கு. இது நடைமுறைக்கு சரிப்பட்டு வரவே வராது. பாத்துக்க.
0: என்ன மாமா பண்றது? நானும் இதையே சொல்லி பாத்துட்டேன். ஆனா அவர் தான் தான் புடிச்ச முயலுக்கு மூணே கால்னு புடிவாதமா இருக்காரு.
2: அந்த போன் கால் என்னன்னு பாரு.
0: ஹலோ, நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. என்னது, புது கட்டில் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க மாமா. அவர் தான் போன் லைன்ல இருக்காரு. நான் ஸ்பீக்கர் போன் ஆன் பண்றேன், நீங்களும் கேளுங்க.
1: அனுபவிச்ச
0: ராசியான கட்டில். நம்ம கல்யாணத்துக்கு சீதனமா வந்த அபூர்வ கட்டில்ங்க அது.
1: போதும் போதும், பத்து குழந்தை ராசி நமக்கு வேணாம்.
0: ஐயோ அதுக்கு இல்லங்க, ரெண்டு பக்கத்திலயும் அழகா மயில் வடிவ சித்திர அலங்காரம், அதுக்கு நடுவுல சூரிய வட்டமா ஒரு பெல்ஜியம் கண்ணாடி, தலைப்பக்கம் பதிச்ச பாடி எழுப்புற அலாரம், இத்தனையும் இருக்கிற கட்ல வெளியேத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது?
1: அதெல்லாம் வேண்டாம். நான் மாசிக்கு போன் பண்ணியாச்சு, அவன் வந்ததும் அதை எடுத்துக்கிட்டு கொடுக்கற காசை வாங்கிக்க. புதுக்கட்டில் கொண்டு வரவங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எதையும் பேசாம நான் சொன்னதை செய்.
0: என்னங்க என்னங்க, மறுபடியும் யோசிச்சு சொல்லுங்க. கட்டி காப்பாற்ற வேண்டிய கட்டிலுங்க அது. நம்ம தாத்தா
1: இப்படி எதையாவது பேசி பேசி குழப்பறதுனாலதான் பழசெல்லாம் வீட்டுல ஆட்சி பண்ணுது. போன வை, நான் சொன்னதை செய்.
0: பாருங்க மாமா இவர, இப்ப நான் என்ன செய்யட்டும்? நீங்களாவது அவர்கிட்ட பேசி பாருங்க மாமா.
2: அவர் தான் முடிவு பண்ணிட்டாரு, நான் என்ன பேச முடியும்? எங்க மச்சின மகேஷ்?
3: இங்கதான் இருக்கேன், அடுத்த அறையில புத்தகம் படிச்சிருந்தேன்.
2: ஏப்பா, நீ தான் உங்க அண்ணனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா?
3: மாமா, அண்ணன் கொள்கையில என்ன தப்பு?
0: அண்ணனுக்கு தம்பியாச்சே, நீங்க அப்படிதான் பேசுவீங்க.
3: அப்படி இல்ல அண்ணி, எப்பவும் வீடு பார்க்க பழிச்சுன்னு இருக்கணும்னா அண்ணனோட கொள்கை தான் சரி.
2: இருந்தாலும் பழசோட பெருமை என்னைக்கும் பெருசுப்பா. காலம் வரும்போது அனுபவபூர்வமா உங்களுக்கு இது புரியத்தான் போகுது. ஆனா ஒரு விஷயம், மாசிக்கிட்ட இருக்கிற புராதன பொருளை வாங்க நிறைய பேர் தினம் வராங்க, நல்ல விலையும் தராங்க. அதனால எந்த பொருளையும் நல்லா யோசனை பண்ண பிறகு போடுங்க. மாசிக்கு கொடுத்த பொருள் எதுவும் யானை வாயில போன கரும்பு தாங்கிறத பாஸ்கர் கிட்ட சொல்லுப்பா, நான் வரேன்.

0: சபாஷ் சபாஷ், என்ன பவானி, இன்னைக்கு பாட்டெல்லாம் அமக்கலமா இருக்கு. ஏய், என்ன இது புது ஃபைபர் சேரு?
1: என்னோட ரொம்ப நாள் முதுகுவலிக்கு டாக்டர் சொன்னபடி முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த புது சேர். எப்படி?
0: நல்லதா இருக்கு. அப்போ என்னோட பாட்டியோட இந்த நாற்காலியை ஏன் வச்சுக்கிட்டு இருக்க?
1: அது என்ன உங்க பாட்டின்னு பிரிச்சு பேசுறீங்க? உங்க அப்பாவுக்கு அம்மானா உங்களுக்கு மட்டும்தான் பாட்டியா? எனக்கும் தான்.
0: சரி சரி, அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் இரு, மாசிய வர சொல்றேன்.
1: எதுக்கு, இந்த நாற்காலியும் கொடுத்துறவா?
0: நாற்காலி மட்டும் இல்ல பவானி, நாற்காலி கூடவே ஒட்டிட்டு இருக்கிற அந்த தாத்தாவோட கைத்தடியையும் சேர்த்துதான் சொல்றேன்.
1: ஐயோ, இங்க பாருங்க, 80 வயசு வரைக்கும் விடாம பல சங்கீத கச்சேரிகள் செஞ்ச நம்ம பாட்டிக்கு சபாக்காரங்க அன்பளிப்பா கொடுத்த சித்திர நாற்காலிங்க இது. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா கம்பீரமா வளைவு நெளிவோட இருக்கு. சிங்கமுக கைப்பிடி வச்சு அடடடா, சிம்மாசனம் போல இருக்குங்க. இத போய் கொடுக்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? இங்க பாருங்க, குட்டி தந்தத்தோட இருக்கிற யானை முகத்தை கைப்பிடியா வச்ச இந்த கைத்தடிய பாருங்களே, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச கைத்தடிங்க அது. கல்யாண விசேஷங்களுக்கு மட்டும்தான் இதை எடுத்துட்டு
0: போவாரு. பவானி, இப்படி எல்லாம் பேசி என் மனசை கலைக்க முடியாது. அதோ மாசி வந்தாச்சு, வாப்பா வா, சீக்கிரம் வா.
1: சரி, ஒரே ஒரு நிமிஷம்,

0: இந்த நாற்காலியில கொஞ்சம் உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் கேமரா எடுத்துட்டு வாங்களே.
1: இது சரி, கொஞ்சம் சிரி. ஐயோ, பாட்டி மாதிரியே சிரிக்கிறியே. டேய் மகேஷ், எங்கடா வெளியில கிளம்பிட்டு இருக்க? சாப்பிடல?
2: ரெண்டு நாளா உன் சமையல சாப்பிட்டதே போதும், ஒரு கை டவுன் ஆயிட்ட மாதிரி இருக்கு.
1: சரி சரி, இன்னைக்கு ஒரு வேளை பொறுத்துக்கடா. அண்ணி இன்னைக்கு வந்துருவா.
2: வரட்டும், சேர்த்து வச்சு சாப்பிடுற.
1: சரி, இன்னைக்கு என் சமையல ருசிக்க உனக்கு கொடுத்து வைக்கல. பாடாத பாட்டெல்லாம்

0: நீ எப்போ வந்த? அம்மா வீட்ல இருந்து வர இப்பதான் மனசு வந்துச்சா?
1: நான் வாங்கி போட்ட ஈசி சேர்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா பாட்டா? ஆமா, அது யாரோட கிட்டார்?
0: பவானி, சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என் பிறந்த நாளுக்காக அடியின் நண்பர்கள் கொடுத்த ஒப்பில்லா பரிசுதான் இது.
1: பரவாயில்லையே, அப்போ உங்களோட ரொம்ப நாள் கிட்டார் ஆசை பழிச்சிருச்சுன்னு சொல்லுங்க.
0: யாருப்பா?
2: என் பேரு சேகரன் சார். உங்க மாமா சேதுராம ஐயா தான் அனுப்பி வச்சாரு.
1: ஓ, நீதானாப்பா அது? வா வா வா. ஒரு வருஷமா என் வீணைய ரிப்பேர் பண்ண ஆளை தேடிக்கிட்டே இருந்தேன். அப்பா வந்து சேர்ந்துட்ட, நல்ல வேலை. எங்க அங்க கட்டில் கடியில என்னோட வீணை வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? இந்த பாருப்பா சேகர், ஒழுங்கா ரிப்பேர் பண்ணி சீக்கிரமா தரணும். என் கையை விரலாம் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்குப்பா.
2: அம்மா, அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது. செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, நீங்களே பாராட்டுவீங்க.
0: சரி சரி சரி தம்பி, நீ போப்பா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்.
1: என்னங்க இது, வீணை எடுத்து கொடுக்க சொன்னா அவர் பாட்டு போப்பாங்கிறீங்க?
0: அது வந்து பவானி, வீணை இப்போ நம்ம வீட்டுல இல்ல. புது கிட்டார் கிடைச்சதுக்காக பழைய வீணைய மாசிய கூப்பிட்டு கொடுத்துட்டேன். இனிமே அந்த இடத்துல இந்த கிட்டார் தான் இருக்கும்.
1: என்னங்க நீங்க இப்படிலாம் கண்மூடித்தனமா நடந்துக்கிறீங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்க பெண் பார்க்க வர்றப்ப பெரிய வீண ரசிகர் மாதிரி பேசி என்ன வீண வாசிக்க சொன்னீங்க. அதுல மயங்கித்தான் என்ன என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டதா வேற அடிக்கடி பேசிக்குவீங்க. ஏங்க, எப்படிங்க எப்படிங்க இப்படி ஒரு நிமிஷத்துல இந்த நினைப்பெல்லாம் உங்களால மறக்க முடியுது?
0: பவானி, நம்ம கொள்கையை ஞாபகப்படுத்திக்க, ஆனா உணர்ச்சி வசப்படாத.
1: தப்புங்க. என்னங்க உங்க கொள்கை? பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்துல இருந்து வர வீணங்க, அது பல வித்வான்களை உருவாக்குன வீணங்க. தலைகீழா நின்னாலும் அந்த மாதிரி வீணை இப்ப உங்களுக்கு கிடைக்காதுங்க. அத போய் உங்க கொள்கைக்காக, ஐயோ சே, இப்படி பழசையெல்லாம் அலட்சியப்படுத்தி எரியாதீங்க.
0: பவானி பவானி, நீ சொல்றதெல்லாம் சரி. எதிர்பாராம வந்தது இந்த கிட்டார். இது வராம இருந்திருந்தா உன் வீணையும் பத்திரமா இருந்திருக்கும். இது உனக்கு இனிமே உபயோகப்படாதுன்னு நினைச்சுதான் மாசிய கூப்பிட்டு கொடுத்துட்டேன். நம்ம கொள்கையை நினைச்சு மனசு நொறுங்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நினைச்சு பாரு, நம்ம கொள்கை பரவி பெரிய பாராட்டெல்லாம் நமக்கு காத்திருக்கு பவானி. அதை நினைச்சு சந்தோஷப்பட வேணாமா? இங்க சிரி சிரி
1: பவானி.
0: ஏய் பவானி, இந்த கதவுக்கு பின்னாடி இருந்த பழைய கேரம் போர்டு என்னாச்சு?
1: இதோ இங்க இருக்கே.
0: இங்க இருக்கேன்னு ரத்ன ரத்ன கம்பளத்தை. ஏய், இத எப்ப வாங்குன?
1: ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலதான்.
0: என்னது
1: அந்த உபயோகம் இல்லாத கேரம் போர்ட மாசிக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இந்த ரத்ன கம்பளத்தை வாங்கி வச்சிருக்கேன்.
0: என்ன என்ன வேலை நீ பண்ணிருக்க? அது தாத்தா விளையாடி பல பரிசுகளை வாங்கி கொடுத்த கேரம். நான் பிராக்டிஸ் பண்ணி சாதனை செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதோ போய் நீ என்ன பவானி நீனு?
1: சரி விடுங்க, உங்க கொள்கைப்படி தானே நடந்திருக்கேன்.
3: ஆஸ்கர், என்னடா அது? நம்ம வீட்டு வாசப்படி மாற்றத்துக்காக புது நிலக்கண்ணாடி.
0: ஆஹா, சபாஷா, வாஸ்துப்படி மாமாவும் மாட்ட சொல்லியிருக்காரு. அந்த இடம் காலியா இருக்கு, உடனே மாட்டிரு.
1: ஐயோ, என்னங்க இது? இங்க இருந்த ரவிவர்மா படம் எங்க?
3: அண்ணி, அது ரொம்ப டல்லாயிடுச்சு அண்ணி. அதை போட்டுட்டு தான் இதை வாங்கினேன்.
1: என்னங்க, என்னோட கொள்ளு பாட்டி ஒரு வருஷமா நூத்து கணக்கான முத்து, பவளம், தங்கமணி, மயில் இறகுகள், குந்துமணி, இதையெல்லாம் பக்குவமா நூல்ல கோத்து ஒட்டி உருவாக்குன அற்புதமான கலை பொருளுங்க அது. அந்த பாட்டிக்கு 100 வயசானப்ப நம்ம கல்யாணத்துக்கு அடையாளமா கொடுத்த கல்யாண பரிசுங்க. அதுல நம்ம பேர் கூட அழகா மணியிலேயே போட்டிருக்காங்க. அத போய்
0: சரி சரி சரி விடு பவானி. மாமா சொன்னபடி ஒரு வாஸ்து பொருள் வீட்டுக்கு வந்திருக்கு. நம்ம கொள்கையை காப்பாத்திக்கிறோம்னு சந்தோஷப்படு. அழாத அழாத பவானி.
1: உங்க கொள்கை ஒரு நாள் ஒண்ணு கணக்கா ஒன்னாயி விபரீதமா முடியத்தான் போகுது. பாத்துக்கிட்டே இருங்க.
0: சரி சரி.
4: பாஸ்கர் பாஸ்கர், மகேஷ் மகேஷ், எங்கப்பா அந்த அம்பர்சர்க்கா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணோம்.
0: அம்பர்சர்க்காவா?
4: அதான்பா, இதோ இந்த பால்கனி உரமா வச்சிருந்தேனப்பா.

0: ரெண்டு மூணு பல் சக்கரத்தோட குட்டி மிஷின் மாதிரி இருக்குமே.
1: அதேதான். இப்ப அதை தூக்கி எங்க வச்சிட்டீங்க
2: மாமா? அது எதுக்கு மாமா? இப்போ அதுக்கெல்லாம் இப்ப மதிப்பே இல்ல.
1: முதல்ல அது எங்க இருக்குன்னு சொல்லுப்பா.
0: மாமா, அத நீங்க சொன்ன மாதிரி இந்த பால்கனி உரந்தா வச்சிருந்தோம்.
1: அது தெரியும். இப்போ அது எங்க?
0: அது வந்து பவர் கட்ட சமாளிக்க ஒரு இன்வெர்டர் ஆர்டர் பண்ணிருக்கோம். நீங்க கூட வரபோதெல்லாம் ஃபேன் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அந்த இன்வெர்டர் இன்னைக்கு வரப்போகுது. அதை ஃபிக்ஸ் பண்ண இதுதான் சரியான இடம். அதனால மாசிய கூப்பிட்டு எடுத்துட்டு போக சொல்லிட்டோம்.
1: என்ன காரியம் பண்ணிருக்கீங்க?
2: ஏமாமா, ஏன் கோவப்படுறீங்க? பயன்படாம இடத்துக்கு கேடா இருந்ததை தானே எடுத்து கொடுத்துருக்கோம்.
1: அப்படியா? பவானி அம்மா, இங்க வாமா.
3: இந்த வரேன் மாமா.
1: அந்த பீரோ மேல ஒரு கிரிக்கெட் பேட்டை பார்த்தேன், அதை எடுத்துக்கிட்டு வாங்க.
2: மாமா, அது என்னோட கிரிக்கெட் பேட்டு. அது எதுக்கு உங்களுக்கு?
0: மகேஷ், மாமாவுக்கு மறுபடியும் கிரிக்கெட் விளையாட ஆசை வந்திருக்க போல இருக்கு.
1: பாஸ்கர், கொஞ்சம் அந்த செல்ல கொடு.
0: இந்தாங்க மாமா.
1: மாசி, மாசி தானே? மாசி, கொஞ்சம் இங்க வந்துட்டு போயாம்பா.
3: இந்தாங்க மாமா பேட்டு, நீங்க இப்ப விளையாடுங்க.
2: மாமா, எதுக்கு இப்ப மாசி?
1: அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் உங்களுக்கு அன்பளிப்பா தரப்போறேன். அதை வைக்க இடம் வேணும்ல, அதுக்காக இந்த பேட்டை மாசிக்கு.
2: நீங்க என்ன மாமா நினைச்சிட்டு இருக்கீங்க? 10 வருஷம் முன்னால லீக் மேட்ச்ல முத முதல்ல செஞ்சுரி போட்டதுக்கு கிடைச்ச பரிசு இது. இதுல பாருங்க, என் பேர் கூட போட்டிருக்கு. இதை பாக்குற போதெல்லாம் எனக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கு தெரியுமா? கையில மட்டும் அடிபடாம இருந்திருந்தா இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன்.
1: தனக்குன்னு வரப்போ கோபம் பொத்துக்கிட்டு வருது இல்ல பாஸ்கர். ஒண்ணு போனா தான் ஒண்ணு. மாசிக்கு கொடுத்த அம்பர் சர்க்கா இடத்தை அடைக்கிற சாதாரண ஜட பொருள் இல்லப்பா. நீங்க தினமும் வணங்க வேண்டிய தெய்வம். அப்புறமா அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். முதல்ல மாசியை பார்த்து பேசி அதை காப்பாத்திக்கிறேன். நான் வரேன்.
3: மாமா, முதல்ல முதல் உதவி பெட்டிய மறக்காம அனுப்புங்க. ரொம்ப தேவை, உடனடி தேவை.
2: அண்ணி பேசாம இருங்க.
3: தன்வினை தன்னை சுடும்.
4: வாங்க பாஸ்கர், வாங்க உட்காருங்க.
5: அடடே, வாங்க பவானி. நாமெல்லாம் சந்திச்சு பேசி 5 வருஷம் ஆச்சு. ஆமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோமா.
5: கல்யாணி, எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வாமா.
0: என்னப்பா ஈஸ்வர், அருமையான பிளாட்டா தாப்பா பிடிச்சிருக்க. பார்க்க எல்லாமே பளிச்சுன்னு இருக்கு. இது என்ன நாற்காலி, கட்டில், மேஜை, எல்லாம் வித்தியாசமா இருக்குப்பா.
4: ஆமாப்பா, வித்தியாசமா இருக்கணும்னு தான் புராதன பொருட்களை பார்த்து வாங்கி பாலிஷ் போட்டு வச்சிருக்கோம். ஆனா இந்த நாற்காலி, கட்டில், ரவிவர்மா படம், இதையெல்லாம் செலக்ட் பண்ண ரொம்பவே அலைஞ்சோம்.
0: உங்களுக்கு எப்படிப்பா புராதன பொருள் மேல இவ்வளவு ஈடுபாடு வந்தது?
5: சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்க பழைய வீட்டுக்கு நாங்க வந்தப்போ உங்க வீட்டு புராதன பொருள் எல்லாம் பார்த்த போதுதான் எங்களுக்கு இந்த ஈடுபாடே வந்தது.
0: அப்படியா?
4: ஆமாப்பா, உங்க வீட்டுல இருக்கிற அந்த சிங்கமுக நாற்காலி, மயில் தொகை கட்டில், அப்புறம் உங்க பாட்டி போட்டிருந்த முருகன் மயில் படம் எல்லாம் எங்க கண்ணுல அப்படியே நிக்குதுப்பா.
5: என்னங்க அந்த கைத்தடிய சொல்ல மறந்துட்டீங்களே? அந்த அம்சமான யானை முக கைத்தடிய கையில பிடிச்சிட்டு நின்னாலே அடேங்கப்பா, ராஜம் விடுக்கு வந்துடுங்க. அதுல எவ்வளவு அழகான வேலைப்பாடு.
4: பாஸ்கர், இதெல்லாம் இப்ப என்ன விலைக்கு விக்கிறாங்க தெரியுமா? எல்லாம் தங்க மாதிரி தான். இதோ இந்த படம் மட்டும் 5000 ரூபாய்ப்பா. இத மகாபலிபுரம் போற வழியில ஒரு புராதன பொருள் கடையில வச்சிருந்தாங்க. ஆமா, நீங்க அந்த பொருள் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல?
3: என்னங்க, இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா?
5: என்ன இருந்தாலும் நம்ம தாத்தா பாட்டி காலத்து பொருள்னா பொருள் தான். நாங்களும் ரொம்ப வருஷமா எங்க தாத்தா பாட்டி காலத்து பொருள் எல்லாம் வச்சிருந்தோம். ஆனா ஒரு டிரான்ஸ்பர் சமயத்துல கூட்ஸ் ட்ரெயின் ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லா பொருளும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இந்த விஷயம் கேட்டதும் 2 நாளா எனக்கு மனசே சரியில்லை.
3: என்னங்க, இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா?
0: அது என்ன,
4: நீங்க ஜூஸ் சொல்றீங்களா? என்னப்பா நீ நேரா கேட்க மாட்டியா? இதுக்கு மனைவி சிபாரிசு பண்ணணுமா? கல்யாணி, இன்னும் 2 டம்ளர் ஜூஸ் கொடுமா?
0: அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா.
4: சரி சரி, நேரம் ஆச்சு, டின்னர் ரெடி ஆயிருச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட உட்காருங்க. பாஸ்கர், நீ உங்க வீட்டு புராதன பொருள் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கல்ல?
3: என்னங்க, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலையா?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
4: என்னமா, என்ன சொல்றீங்க?
3: அது ஒண்ணும் இல்லங்க. சாதாரணமா இவருக்கு விருந்து சாப்பிட ஆசைதான். ஆனா அத வேணும்னு சொல்லவும் முடியல, வேணான்னு ஒதுக்கவும் முடியல. அதுதான்.
4: நல்லாவே பேசுறாங்கப்பா உங்க மனைவி. சரி பாஸ்கர், இப்போ 1 கப் சூப் சாப்பிடு. கொஞ்ச நேரத்துல வயிறு சரியாயிடும். அப்புறம் மெதுவா சாப்பிட்டுட்டு நிறைய பேசிட்டு இருந்துட்டு போகலாம்.
0: சரிப்பா, அது மாதிரி செய்யலாம்.
4: அம்மா போஸ்ட்.
0: பவானி, உன் பேருக்கு தான் பதிவு தபால் வந்திருக்கு.
4: இந்தாங்கம்மா.
0: என்ன அது, பிரி பாக்கலாம்?
3: எங்க, போன வாரம் ஒரு குறுக்கெழுத்து போட்டியில கலந்துட்டேன். அதுக்கு பரிசா ஏதோ ஒரு புத்தகம் அனுப்பிச்சிருக்காங்க. இத பத்தி தொலைபேசிலயே சொல்லிட்டாங்க.
0: வாழ்த்துக்கள் பவானி, வாழ்த்துக்கள். ஐயோ, எவ்வளவு தடிப்பான புத்தகம். என்ன பவானி யோசிச்சுக்கிட்டு இருக்க? கட்ட பிரி.

0: முதல்ல கடவுள் சன்னதியில வச்சு வணங்கிட்டு தான் இதை பிரிக்கணும்னு கொஞ்சம் வெயிட் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன்.
1: சரி சரி சரி சரி சரி, நான் அதுக்குள்ள போய் உன் தடிப்பான புத்தகத்துக்கு புக் ஸ்டாண்ட்ல இடம் இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். புக் ஸ்டாண்ட் ஏற்கனவே ரொம்ப டைட்டா இருக்கு.
0: ஐயோ, இதுக்காக எதை தூக்க போறீங்க?
1: இதோ இங்க இடம் கிடைச்சிருச்சு பவானி. தாத்தாவோட இந்த டைரி எடுத்துட்டா உன் புது பரிசு புத்தகத்தை வச்சிடலாம். இதோ பாரு, பழைய டைரி தான், ஆனா உள்ள எதுவுமே எழுதப்படாம புதுசாவே இருக்கு.
0: ஒன்னு செய்யலாமா? மாமா வந்தா அவருக்கு இதை கொடுத்துடலாமே. நிச்சயமா இந்த டைரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க மாமா. என்ன மாமா, ரொம்ப சோர்வா இருக்கீங்க? உட்காருங்க மாமா. அந்த அம்பார் சர்க்கா கிடைச்சதா மாமா?
2: அம்மா பவானி.
0: மாமா என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுறீங்க?
2: கிடைக்கலையம்மா அந்த அம்பார் சர்க்கா. முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், போனது போனது தான். அந்த அம்பார் சர்க்காவை கண்ணால ஒரு முறை பார்த்துட்டு போகத்தான் தினம் இங்க ஒரு நட வந்துட்டு போறேன்.
1: என்ன மாமா, இதுக்கு போய் இப்படி கண்கலங்குறீங்க?
2: உனக்கு தெரியாதப்பா அதோட மகிமை. எனக்கு தெரியும், இதை உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கணும். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. உங்கள் அப்பாவோட அப்பா, அதான் உங்கள் தாத்தா, ஒரு சுதந்திர போராட்ட வீரருப்பா. பெட்டி ராட்டினத்தில் படுவேகமாக நூல் நூற்று சாதனை படைச்சவர். பாரிசவாயி தாக்கி நடக்க முடியாத தாம் பிள்ளைக்கு, அதான் உங்கள் அப்பாவுக்கு பின்னால் உருவான அம்பர் சர்க்காவை வாங்கி கொடுத்து பணம் சம்பாதிக்க நல்ல வழியும் காண்பிச்சவர்.
1: அப்படியா?
2: ஆமாப்பா, நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த அம்பர் சர்க்காவில் தான் வருஷக்கணக்கா நாள் பூரா நூல் நூற்று குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்து வச்சு உங்களை படிக்க வச்சு உங்கள் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்தார் உங்கள் அப்பா. தினமும் காலையில் அதை வணங்கிட்டு தான்ப்பா மறுவேலையே பார்ப்பாரு. சுருக்கமாக சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கே விளக்கேற்றி வச்ச மகாலட்சுமி தான்ப்பா அந்த அம்பர் சர்க்கா. அது மட்டும் இல்லைப்பா, அதை பார்க்குற போதெல்லாம் அந்த காலத்து விடுதலை போராட்டம், அதில் உங்கள் தாத்தாவோட ஈடுபாடு, அடிமை ஜனங்க மாற்றுத்திறனாளியா நடக்க முடியாம இருந்த உங்க அப்பாவோட லட்சிய உழைப்பு, இதெல்லாம் உயிரோவியங்களா என் மனசுல வந்து போகும்பா. அத போய் இப்படி ஒரு துரும்பா நீ நினைச்சிட்டீங்களப்பா.
1: மாமா, நடந்தது நடந்து போச்சு, இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன்.
2: இன்னமும் தூக்கி போட எந்த பொருளுப்பா பாக்கி இருக்கு சொல்லு பாக்கலாம். அது என்ன, ஒண்ணு போனா ஒண்ணு, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கொள்கை. இதப்பார், இது நம்ம குடும்ப ஆல்பம். செல்லரிச்சு போன இந்த ஆல்பத்தை இவ்வளவு வயசான நான் இன்னும் கெடாம பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். இதை உங்ககிட்ட காட்டிட்டு போகணும்னு தான் இப்ப கொண்டு வந்திருக்கேன். இதை புரட்டி பாருங்க, நீங்க தூக்கி போட்ட ஒவ்வொரு பொருளும் ஒரு கதை சொல்லும். இதப்பார், இதப்பார் பாஸ்கர், இதப்பார் உங்க அப்பா அம்பர் சர்க்காவில நூல் நூக்குற அழக.
0: இப்படி பழைய பொருளை எல்லாம் பயன்படலேன்னு அவங்கவுங்க தூக்கி போட்டுட்டு இருந்தா நமக்கு நம்மோட பழம் பெருமைய பழைய நாகரீகத்தை எடுத்து சொல்ற தடயங்கள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள், கலையம்சங்களோட கூடிய பொருட்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். வேறில்லா மரமா நம்ம சமூகம் நிலை நிக்காம ஆடிக்கிட்டு இருக்கோம், இல்லையா மாமா?
2: சரியா சொல்லிட்ட பவானி. பாஸ்கர், பழங்கால பொருட்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த காலத்தை பண்பாட்டை பிரதிபலிக்கிற கண்ணாடி மாதிரிப்பா.
0: மாமா, அந்த ஆல்பத்தை எப்படி கொடுங்க?
2: பாஸ்கர், நீ வெளியேத்துன நாற்காலி மேலோட்டமா பார்த்தா வெறும் மரம்தான். அதுக்கு பின்னால உங்க பாட்டி இசைராணியா நகர சபாக்கள்ல வளம் வந்த காட்சியை தினம் நமக்கு காட்டும். உங்க பாட்டனார் தம் மடியில உங்களை வச்சுக்கிட்டு கதைகள் சொல்லி விளையாடினதும் இந்த நாற்காலி தான்பா.
0: என்னங்க இங்க பாருங்களே, நாற்காலியில இசைராணியா பாட்டி, அப்பப்பா மகுடத்தோட, இது பாருங்களேன். ஐயோ, உங்க தாத்தா மடியில நீங்க எவ்வளவு சின்னதா. இதோ இங்க பாருங்க, அடடா பழைய கட்ல எத்தனை கோணத்துல படம் பிடிச்சு வச்சிருக்காங்க.
1: ஆமா மாமா, நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரின்னு இப்பதான் என் மனசுல உரைக்குது.
0: எங்க அந்த டைரிய மாமாட்ட கொடுங்க.
2: என்ன டைரிப்பா அது?
1: தாத்தாவோட டைரி தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல இருந்து ஊர் திரும்புறப்ப ரயில்லயே இறந்து போன தாத்தாவோட பெட்டியில இருந்த டைரி தான். உள்ள எதுவுமே எழுதல, தாள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு உபயோகப்படும் நினைக்கிறேன் மாமா.
2: கொண்டாப்பா, உங்க தாத்தாவோட நினைவு பொருளா நான் இதை வச்சுக்கிறேன்.
1: சரி மாமா.
2: ஆமா, தாத்தா ஏன் இதுல எதுவும் எழுதல? பாஸ்கர், நீங்க சரியா புரட்டி பாக்கலையாப்பா? இதோ இந்த பக்கத்துல அழகான கையெழுத்துல என்னவோ எழுதியிருக்காரு.
1: என்ன மாமா சொல்றீங்க?
2: இதோ இங்க பாரு, இங்க பாரு, 3 தாளை கொஞ்சம் ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு, அது உங்க கண்களுக்கு சரியா தெரியல.
1: ஆமா மாமா, இப்படி கொடுங்க மாமா. பாஸ்கருக்கும் மகேஷுக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் காஷ்மீர் போய்விட்டு ஜிடியில் திரும்பி கொண்டிருக்கிறேன். சென்னை வந்து சேர 5-6 மணி நேர காலதாமதமாகும். இதன் நடுவில் எனக்கு நெஞ்சுவலி வந்து முதலுதவி சிகிச்சையும் எடுத்துக்கொண்டேன். இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இந்த புது டைரியில் ஒரு ரகசியத்தை எழுதிவிடுகிறேன். 10 வருஷம் முன்னால் அற்ப ஆயுளில் இறந்து போன உங்கள் அப்பாவிற்கு கூட நான் சொல்ல விட்டு போன ரகசியம். நான் பயன்படுத்தி வரும் யானை முக கைத்தடி ஒரு ரகசிய ஹூண்டி கூட. அந்த யானை முகத்தை திருகினால் உள்ளே நீண்ட துவாரம் உண்டு. அதில் நான் முன்பு பணி

0: செய்த காலத்தில் சேமிப்பாக அவ்வப்போது தங்க காசுகளை போட்டு வைத்துள்ளேன். மகேஷ், நீ சிறு பிள்ளையாயிருந்த போதே காருக்காக ஆசைப்பட்டவன். விரைவில் வரவிருக்கும் உன் திருமண நாளன்று காரை வாங்கி நிறுத்தி உனக்கு ஆனந்த அதிர்ச்சி உண்டாக்க நினைத்திருந்தேன். ஆனால் சூழ்நிலை சரியில்லை. இப்போது வாங்கிக்கொள் பாஸ்கர், நீயும் வேண்டியதை வாங்கிக்கொள். பாப்பாரப்பட்டியில் பாரத மாதாவிற்கு கோயில் எழுப்ப முடிந்த நிதி தந்து உதவுங்கள். வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் பாட்டனார்.
1: ஐயோ, இப்ப என்ன மாமா செய்யறது?
0: இவ்வளவு நாளா இந்த பக்கம் எங்க கண்ணிலேயே படலையே மாமா.
1: எப்படி படும்? தாத்தா பொருள் மேல உங்களுக்கு ஈடுபாடு இருந்திருந்தா இந்த பக்கமும் நிச்சயம் உங்க கண்ணுல பட்டிருக்கும்.
2: ஐயோ, இந்த நேரம் அந்த தங்க காசு கைத்தடி யார்கிட்ட போய் மாட்டிருக்கோ?
3: அண்ணா, முன்பின் யோசிக்காம இந்த கொள்கையை நீ எடுத்துட்ட.
2: ஏன், இந்த கொள்கைக்கு நீங்களும் உழுத்தாளம் போட்டிருக்கீங்க.
1: பாஸ்கர், பாத்தியா உன்னோட கொள்கையால என்ன விபரீதம் நடந்திருக்குன்னு?
0: மாமா, எல்லாம் சரி. இட நெருக்கடியாலதான் இப்படி நடக்கும்படியா ஆயிடுச்சு.
1: என்ன இட நெருக்கடி? மனசு இருந்தா எல்லாத்துக்குமே இடம் இருக்கும்பா.
3: மாமா, இன்னும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாங்க, இப்பவே போய் மாசிய குறைவோம்.
1: மனசு துடிக்குது இல்ல? துடிக்கட்டும். மாசி கடையை திறக்க இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. கல்யாண மாப்பிள்ள, அது வரைக்கும் துடிப்பு அடங்கிக்க. பொருள் பழசுன்னு அதை கவனிக்காம தூசுபடிய விடுறது, அதனோட பின்புலத்தை நினைச்சு பார்க்காம வாழறது, அப்புறம் அது தேவையில்லைன்னு தூக்கி போடுறது, இதெல்லாம் பொறுப்பு இல்லாதவங்க செய்யறது.
2: என்னங்க இந்த போட்டோ பாருங்க, நம்ம தாத்தா இந்த கைத்தடியோட எவ்வளவு ராஜ கம்பீரமா தெரியறாரு.
1: கைத்தடியா மாது, ராஜா பிடிச்சிருக்கிற செங்கோல் மாது.
2: பழசுன்னு தூக்கி போடுற குணமுள்ளவங்களாலதான் இன்னைக்கும் நம்ம பல வரலாற்று சின்னங்களை, அபூர்வ ஓலை சுவடிகளை இழந்திருக்கோம்.
1: சுருக்கமா சொன்னா, ஒரு வீட்டில் இருக்கிற பழம் பொருட்கள் கடந்த கால வாழ்வியலை, குடும்ப கௌரவத்தை, ஏன் நாட்டு பெருமையே மௌனமா பறைசாட்டிக்கிட்டு இருக்க புதையல்னு சொல்லலாம். நாம வளர்ந்த கால அனுபவங்களை நம் கண்முன்னால காட்டி கழிப்புற்ற கால கண்ணாடிகள்னு கூட சொல்லலாம்.
2: மாமா, மேனாட்டில் கூட ஒரு பழக்கம் உண்டு மாமா, எனக்கு இப்போதான் நினைவுக்கு வருது. பல காலமாக தாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருட்களை ரொம்ப சேதமாயிட்டா ஒரு இடத்துல ஒன்றா குவிச்சு எரிச்சிருவாங்களாம். அப்போ அதை பயன்படுத்தினவங்க கூடி உட்கார்ந்து அழுவாங்களாம்.
3: மாமா, மாமா கிளம்புங்க மாமா, பதட்டமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க. தங்க காசுகளை காப்பாற்றி ஆகணும் மாமா.
1: என்ன நேரம் இருக்குப்பா, மெதுவாக கிளம்பலாம்.
3: என்ன நீ, நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
0: மாமா, நீங்க சொன்னதையெல்லாம் கேட்கறப்ப நடந்ததை நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்கு. என் நண்பன் ஈஸ்வர் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போன போது அங்கே வீடு நிறைய புராதன பொருட்கள் இருந்த காட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நம்ம வீட்டு பழம் பொருட்களோட மகிமை, கைத்தடி ரகசியம், அம்பர் சர்க்காவோட ஐக்கியமா வாழ்ந்த எங்க அப்பா, நீங்க கொண்டு வந்த போட்டோ ஆல்பம், எல்லாமே சேர்ந்து என் கொள்கையை தகர்த்துருச்சு மாமா. என் கொள்கையை தகர்த்துருச்சு.
1: வெரி குட்.
0: ஒரு பழங்காலத்து பொருளை இட ஆக்கிரமிப்பு நோக்கத்தோட பாக்குறத விட பாரம்பரிய பண்பாட்டு அடையாளமா பார்த்து அனுபவிக்கிற பொறுமை நமக்கு வேணும். அப்பதான் அந்த பொருளோட தேவை நமக்கு விளங்கும். இந்த உண்மைகளை இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா, இப்ப நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். மாமா சரி, புறப்படுங்க, மாசி கடைக்கு போய் போனதை மீட்க முடியுமான்னு பாக்கலாம்.
2: என்னங்க, இனிமே ஒன்னும் செய்ய முடியாதுங்க. யானை வாயில கரும்பு போயாச்சு, திரும்பி வருமா?
1: பாஸ்கர், பாஸ்கர், நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கரும்பை நான் மீட்டு தரேன்.
0: மாமா,
1: பவானி, இது வரைக்கும் நாம நடிச்ச நாடகம் போதும்னு நினைக்கிறேன்.
0: என்னது நாடகமா?
1: ஆமாப்பா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எடுத்த அவசர முடிவு தப்புன்னு உணர்ந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு நல்லா பழக்கமான மாசி கிட்ட பேசி நீங்க வெளியேத்தின பொருள் அத்தனையும் வாங்கி பத்திரமா ஒரு அறையில வச்சு பாதுகாக்க
0: சொல்லியிருக்கேன்.
1: அவனும் அப்படியே செய்துக்கிட்டு தான் வர்றான். நாங்க முன்கூட்டியே பேசினபடி பவானி உங்க கொள்கையை கடைபிடிக்க எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும், சில சமயம் தானே அப்படி நடந்துக்கிற மாதிரியும் சாமர்த்தியமா நடிச்சிட்டான். அப்பப்போ இங்க நடக்கிறத போன்ல ரகசியமா எனக்கு தெரியப்படுத்திடுவா. உண்மையிலேயே எந்த பொருளும் பறிபோகாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதுக்காக வருந்துற மாதிரி நடிச்சிருக்கா பாஸ்கர்.
0: அடி கள்ளி. அப்போ மாமா, அப்போ நீங்க அம்பர் சர்க்காவுக்காக அழுதது
1: அதுவும் நடிப்பு தான். மாசி உங்ககிட்ட பொருளை வாங்கிக்கிட்டு பணம் கொடுத்ததும் நடிப்பு தான். எப்படி எங்க நடிப்பு?
3: மாமா, நேரம் ஆயிட்டே இருக்குமாமா. கைத்தறி தங்க காசு மாசு கிட்ட மாட்டாம இருக்கணும். வாங்க மாமா.
2: பாத்தீங்களா, பாத்தீங்களா, இப்ப கூட உங்களுக்கு தாத்தா கைத்தடி மேல ஆசை இல்ல, தங்க காசு மேலதான் ஆசை. தங்க காசு தங்கா காசா இருக்கும், கவலைப்படாதீங்க.
1: ஏமா ஏமா ஏமா, இன்னும் அவர் போய் துடிக்க விடுற. சரி சரி சரி. பாஸ்கர், மகேஷ், எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு போனதெல்லாம் கிடைக்கணும்னு ஒரு நிமிஷம் கடவுளை வேண்டிக்கங்க.
0: சரி மாமா.
1: அப்புறமா மாசி கடைக்கு புறப்படுவோம்.

0: சங்கர்
1: கண்ணு மூடுப்பா.
2: சரிமா
1: மகேஷ், நீ கொஞ்சம் வேண்டு. இப்போ கண்ணை திறங்க, மெதுவா மெதுவா இங்க பாருங்க.
3: அண்ணா என்னது மாமா, என்னது இது மாய வித்த? இவ்வளவு தந்த காசு உங்க கையில எப்படி மாமா?
1: எல்லாம் அந்த கைத்தடி தங்க காசு தான், அத்தனையும் உங்க காசு தான். நீங்க வெளியேத்தின கைத்தடிய வாசி எங்கிட்ட காமிச்சான்.
3: ஓஹோ,
1: அது மேல கீழே அசைச்சப்போ உள்ள லேசா சத்தம் கேட்டுச்சு. யானை தலைய திரிய உள்ள பார்த்தா இந்த புதையல். ஒரே அதிர்ச்சி, கையோட அந்த காசுகளை இந்த பையில போட்டு கொண்டு
3: வந்துட்டேன்.
1: கவலைப்படாத மகேஷ், பாஸ்கர் உங்களோட எல்லா பொருளும் பத்திரமா மாசி கடையில இருக்கு, நாளைக்கே வந்துடும். இல்லன்னா சௌரியப்படுறப்ப எடுத்துக்கலாம்.
3: என்ன மாமா அதெல்லாம் வைக்கிறதுக்கு இங்க ஏது மாமா?
2: அதானே
1: மகேஷ் கல்யாணம் வருது இல்ல, புதுசா வாங்கின பொருளை மகேஷ்க்கு கொடுத்துருங்க.
3: சரி,
1: புராதன பொருளை நீங்களே வச்சுக்கோங்க.
3: அதுவும் சரி.
1: பாஸ்கர் இப்போ உங்களுக்கு ரெண்டு புதையல் கிடைச்சா மாதிரி. முதல் புதையல் இந்த தங்க காசுகள்,
3: ரொம்ப சந்தோஷம்.
1: ரெண்டாவது புதையல் நாளைக்கு வீடு திரும்ப போற பழைய பொருட்கள். பழமைக்கு பல்லாண்டு பாருங்கப்பா, பல்லாண்டு பாருங்க.
4: மாமா இதோ மூணாவது புதையலும் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இது எனக்கு பரிசா கிடைச்ச புத்தகம். என்ன தலைப்புன்னு படிங்க பாக்கலாம்.
5: Old is gold. பழமைக்கு பல்லாண்டு.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது பழமைக்கு பல்லாண்டு நாடகம். எழுதியவர் SRG சுந்தரம் அவர்கள். நடித்துள்ளவர்கள் கே நேதாஜி, எஸ் நம்பிராஜன், எஸ் ராமகிருஷ்ணன், ஆர் என் பாலதாசன், சுகனேஸ்வரன், டி சாந்தி, எஸ் தமிழரசி ஆகியோர். அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு சங்கர் ஜி.
7: நேரம் 8:40. ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். 1000-இல் ஒருவன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடிய பாடல்.

நினைப்பார்கள் நடப்பார்கள் வழி ஒன்றுதான், உடுப்பார்கள் கிழிப்பார்கள் உடை ஒன்றுதான், நினைப்பார்கள் நடப்பார்கள் வழி ஒன்றுதான், அழைப்பார்கள் பழிப்பார்கள் மனம் ஒன்றுதான், அழைப்பார்

0: ஒரு கோடி பாடலுக்கும் விதை ஒன்றுதான், ஓம் என்ற நாதத்தின் அருள் ஒன்றுதான், ஒரு கோடி பாடலுக்கும் விதை ஒன்றுதான்.
1: சரசா பிஏ திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: பூவா தலையா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்.
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யார் நானா பார்த்து விடு.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன்.

கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: கேட்ட அந்த பாடலுடன் 100.1 எஃப்எம் கோல்ட் வழங்கிய திரைக்காணம் நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கிசா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் வானத்தைப் போல ரிதம் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒளிபரப்பாகிறது. முதலில் வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி ரிதம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் சவாலே சமாளி ரிக்ஷாக்காரன் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் சவாலே சமாளி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் நள்ளிரவு 2:10. நெஞ்சம் மறப்பதில்லை ரகசியல் என்று கழுகு டிக் டிக் டிக் ராஜபார்வை கரையெல்லாம் செண்பகப்பு நெஞ்சில் ஒரு முள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. துவக்கமாக கழுகு படத்திலிருந்து சூலமங்கலம் முரளி பாடியுள்ள பாடல்

இதுவரை கழுகு படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள் நேயர்களே. அடுத்து டிக் டிக் டிக் படத்திலிருந்து லதா ரஜினிகாந்த் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. நிகழ்ச்சியில் இதுவரை கழுகு, டிக் டிக் டிக் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். அடுத்து ராஜபார்வை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, டிவி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியுள்ள பாடல்

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை. நேரம் நள்ளிரவு 2:45. அடுத்து ஒலிக்கிறது ராஜபார்வை படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை கழுகு, டிக் டிக் டிக், ராஜபார்வை, கரையெல்லாம் செண்பகப்பூ ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள், பண்டிட் குமார் கந்தர்பா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து ராக் துர்கா.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து ராக் கபீர் நிர்குணி பஜன்ஸ்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்பூதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஷ் பெருலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: புலரும் பொழுது திரையில் ஒலித்த பக்தி பாடல்களை கேட்டு மகிழும் நேரம் இது. துவக்கமாக அனிருத் ரவிச்சந்தர், விஷால் தாத்லானி பாடியுள்ள பாடல்.

0: புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: புலரும் பொழுதில் தொடர்கிறது. திருமலை தெய்வம் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.